நேரம் 5:41. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் ஷீலாவின் குரலில் அச்சுதாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. சுசிலாவின் குரலில் ஆதிபரமேஸ்வரியின் பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:51 நிகழ்ச்சியில் நிறைவாக கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து புரை ஒன்றும் இல்லை என தொடங்கும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, இறையருள் போற்றும் இன்னசியா இல்லறம் தோறும் நல்லறம் போற்று காத்திருக்கிறது.
1: அருள்மணி மாலை.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பாடிய பாடல். கீதப்பிரியன் இயற்றிய பாடல். டி கே புகழேந்தியின் இசையில் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருள் விக்ன விநாயகனை போற்றி வரும் பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல். இது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். வண்ண தாமரை வதனமாயவன் கிருஷ்ணனை போற்றி வரும் பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பி. சுசீலா பாடிய பாடல். இது பூவை அமுதன் இயற்றிய பாடலுக்கு இசை எம். ரங்காராவ்.

கண்ணன் அவன் உள்ளம் கவரும் மாமுகில் வண்ணத்தாமரை வதனமாயவன் கார்முகில் வண்ணன் கண்ணனை போற்றி வந்த பாடலதை கேட்டோம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இறையருள் போற்றும் இன்னசையா எல்லரும் தோறும் நல்லறம் போற்றிக் கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல், ஜகமதிலெங்கும் அழகு தங்க அகிலத்தில் வாழும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் அம்மனை போற்றி வரும் பாடல். கே. வீரமணி இசையமைத்து பாடிய பாடல் இது.

பக்திமயமான இந்த காலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழ செய்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் மின்மினி பாடியது, லெவ்லின் சாமுவேல் இசையில் வரக்கூடியது இந்த பாடல். எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறானோ அவன் பிறரால் உயர்த்தப்படுவான் என்கிறார் இயேசு கிறிஸ்து.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் டி கே ராமமூர்த்தி இசையில் அப்துல் ரஹ்மான் இயற்றிய பாடல். ஏ ஆர் ஷேக் முகமது பாடிய பாடல் இது. கோபம் வராத மனிதனே இல்லை எனலாம், எனினும் கோபத்தை தேவையற்ற நேரத்தில் பயன்படுத்துவதே எல்லா துன்பத்திற்கும் காரணம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவன் கோபத்தை அடக்கிக் கொள்வான் என்றால் அவனே மிகச்சிறந்த பலசாலியாக கருதப்படுவான் என்கிறார் நபிகள் நாயகம்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இறையொருள் போற்றும் இன்னிசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல் இது. குன்றை ஏந்தியே குடைப்பிடிப்பவன் கூவினோர் உள்ளம் கோவில் கொள்ளும் கண்ணனை போற்றி வரும் பாடல்.

இறையருள் போற்றும் இன்னிசையோடு இணைந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதா எங்கள் முகநூல் வழியாக நேயர்கள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து ஹேமலதா, முகமது மியான், பிரகாஷ், அவங்க பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ் இவங்கள்லாம் திருப்பதியிலிருந்து, ஹரிராம் அவங்க வந்து இறையருள் போற்றி இறைவனை துதிப்பாடும் நிகழ்ச்சியோடு இணைந்து

இருக்கிறோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து பிரபாகரன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் புலரும் இந்த காலை நேரத்தில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசுரங்கள்லாம் கேட்டுட்ருக்கோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஞானம் வழங்கியவனின் திருப்பாதமே சரணம் அப்படின்னு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை ஹரிராம் அவங்க சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, மீரா வெங்கட்ராமன், சூளை ரீஜா மனோகரன், காஞ்சிபுரத்திலேருந்து கமலாவரதன் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வாரியாங்காவிலேருந்து கதிரவன், கொளஞ்சிநாதன் அவங்களுமே அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம், பாடல்கள்லாம் இறையருள் போற்றி வருகிறதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், ரோசையா ரோசையா, மயிலை பட்டாபி, நல்ல பெருமாள், அவங்கள தொடர்ந்து மந்திரமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, இந்த அஷ்டமி நன்னாளில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஷேகா ஆனாங்கூர்லேருந்து மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், ராஜமாணிக்கம் கோபி, லக்ஷ்மணன், மேலப்பேடு தயாளன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், தஞ்சை தேனி பிரகாஷ்குமரன் இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனல்லி கோவில் கொட்டாயிலிருந்து கனகராஜ், ஜெயக்கொடி அவங்கள்லாமும் வந்து இந்த அருள்மணி நாம் மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் பக்தி பரவசத்தில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நபிகள் நாயகம் அவர்களுடைய தத்துவ முத்துக்களான கோபத்தை அடக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நெமிலி யுவராஜ் இவங்களும் வந்து நமக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எம் ரங்காராவ் இசையில் வேம்பத்தூர் கிருஷ்ணன் இயற்றிய பாடல், டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடிய பாடல் இது. உலகளந்த வல்லவன் வண்ணமயில் வாகனன் வடிவேலனை போற்றி வரும் பாடல்.

0: பாலா ஜெயச்சந்திர, பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன் இவங்கள்லாம், ஆற்காடு ஈஸ்வரி, சாத்தூர் ரமேஷ் இவங்கள்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இறையருள் போற்றும் இன்னிசையாய் இதுவரை இல்லறும் தோறும் நல்லறம் போற்று கேட்டும்.
1: அருள்மணி மாலை.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேயர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:45 செய்தியறிக்கை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான தடையற்ற வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக வாய்ப்புகளை திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கணக்காளர்கள் கூட்டமைப்பின் நிர்வாக குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் பல்வேறு நாடுகளுடனான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சார்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் மற்றும் அரசுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதில் பட்டய கணக்காளர்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகளின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் உறுதியான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்கம் போன்றவற்றின் அவசியத்தையும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். அதிநவீன புவி கண்காணிப்பு

0: செயற்கை கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்டார பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாட்டின் புவிசார் கண்காணிப்பு திறனை வலுப்படுத்துவதுடன் பல்வேறு கண்காணிப்பு சேவைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். 2360 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துல்லியமான தரவுகளுக்கு உதவிடும் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் பக்தர்கள் தங்களது வீடுகளில் சிறப்பு அலங்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வைணவ திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்ட பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை கடமை, அறம், நீதி, அறிவு, துணிச்சல் ஆகிய பண்புகளை போதிக்கும் காலத்தால் அழியாத வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளது ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அனைத்து தொழிற்சாலைகளும் மாசுக்கட்டுப்பாட்டு சட்டங்களின் கீழ் உரிய அனுமதி பெற்று இயங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் சில பகுதிகளில் சாயம் மற்றும் சலவை சார்ந்த தொழிற்சாலைகள் உரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் முறையான அனுமதி பெறாமலும் இயங்கி வருவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து உரிய அனுமதி பெற்றபின் இயக்க வேண்டும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனுக்கு உதவிடும் ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகளுக்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவில் உள்ள ஜெர்மனியின் கலாச்சார மையங்களை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் கனாரி தீவை ஒட்டிய கடற்பகுதி

இல் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். திரிபுராவிலிருந்து 18 மெட்ரிக் டன் அரிசி ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட ஜவுளிகளின் கொள்முதலை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் மின்னணு சந்தை மற்றும் ஜவுளி குழுமம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில் முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான கலைத்திருவிழா போட்டிகள் நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சிங்கருக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குறைந்த விலையில் வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகள் மூலம் வெங்காய விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 137 ரன் வித்தியாசத்தில் ஆங்காங் அணியை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆங்காங் அணி 16.2 ஓவரில் 56 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கி நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம் நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு இனிமையான பாடல்கள் மற்றும் தகவல்களோடு இணைந்திருங்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் தமிழ்நாடு தொடரும். 8 மணிக்கு கடிதமொழி, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே கௌசல்யா, சசிகுமார் அவங்க வந்துருவாங்க. 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் கேம் ஷோ நீங்க பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி அது. 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் இடைக்கால இன்னிசையோடு பயணிக்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் தொடரும். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது. 1:45 மாநில செய்திகள், 1:55 நிகழ்ச்சிகள் தொடரும். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 3 மணிக்கு வர்ணஜாலம். 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5 மணிக்கு

பூந்தென்றல் 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:55 பூந்தென்றல் தொடரும், 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 திரைகானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 இசையும் நானும், வயலின் இசைக்கலைஞர் மணிபாரதி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஆர்ஜே ஷாலினி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனதை மயக்கும் இனிமையான பாடல்களின் அணிவகுப்பாய் மனசு மயங்கும். இதுவரை இன்று நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு மலர கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7 மணி. காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து சுப நிகழ்வுகளையும் கொண்டாடும் நேயர்களுக்கு விவத் பாரதியின் சார்பாக வாழ்த்து என்னும் சொல்லெடுத்து வாசகம் என்னும் நாற்கோர்த்து வாசனை என்னும் திரவியத்தை ஊற்றி மாலையாக்கி மகிழ்கிறது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இதோ வாழ்த்துக்களோடு வலம் வரக்கூடிய பாடல் கங்கை கரை பாட்டு. இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் இது. தேவாவின் இசையில் காளிதாசன் கற்பனையில்

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் முறையான ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக தேசிய ஊட்டச்சத்து வாரம் அனுசரிக்கப்படுகின்றது. வளர்ச்சி, ஆற்றல், நோய் எதிர்ப்பு சக்தி, கற்றல் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கு ஊட்டச்சத்து ஏன் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள இந்த வாரம் உதவுகின்றது. இதன் நோக்கம் புரதம், காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், பால் அல்லது தயிர், பிற சத்தான வகைகளை உணவில் சேர்ப்பதன் மூலம் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை உணர்த்துவது இதன் நோக்கமாகும். இந்த வாரம் மக்களுக்கு சமச்சீரான உணவின் அவசியத்தையும், ஒரே உணவினை சார்ந்திருக்காமல் பல வகை உணவுகளை உண்ணும் முறையையும், புரத உணவின் அவசியத்தையும், பழங்கள் காய்கறிகளின் முக்கியத்துவத்தையும், சர்க்கரை உப்பு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைக்கும் நடவடிக்கையையும் மக்களுக்கு உணர்த்துகின்றது. எனவே நாம் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை சமச்சீரான முறையில் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியம் காப்போம், ஊட்டச்சத்தினை பேணுவோம்.

0: குறையும். சர்க்கரை, உப்பு, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைக்கும் நடவடிக்கையையும் மக்களுக்கு உணர்த்துகின்றது. எனவே நாம் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை சமச்சீரான முறையில் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியம் காப்போம், ஊட்டச்சத்தினை பேணுவோம்.
1: ஊட்டச்சத்து வாரம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே மரியம் ஹமீதா. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுக்காக ஒரு கேள்வி கூட நம்ம பதிவு பண்ணிட்டோம். கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் எது? இதற்கான விடை தெரிஞ்சா நீங்க நாங்க பதிவிட்டிருக்கிற அந்த முகநூல் பக்கத்தில் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் நீங்க விடைகளை பதிவு பண்ணலாம். கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் எது?

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து பொங்கோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 7:10.
1: எங்க இருக்க?
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் KYC-யும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? KYC-ல எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்ல இருந்தே வீடியோ KYC அல்லது ஆதார் OTP அடிப்படையிலான eKYC மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே KYC-யை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது,
3: KYC உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோ.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நேயர்களே, இனி கேட்கலாம்.
6: அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்மூடிய பிறகும் இந்த உலகம் நம் கண்கள் மூலம் தொடர்ந்து ஒளிபெற முடியும் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆம், அதுதான் கண்தானம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் கருவிழி பாதிப்பால் பார்வையின்றி இருளில் வாழ்கிறார்கள். அவர்களது வாழ்க்கையில் ஒளியேற்ற ஒரே வழி கண்தானம் மட்டுமே. ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 கடைபிடிக்கப்படும் தேசிய கண்தான வாரத்தில் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம் கடமை. ஒருவர் இறந்த 6 மணி நேரத்திற்குள் கண்தானம் செய்யப்பட வேண்டும். கண்தானம் செய்வதால் முக அமைப்பில் எந்த மாற்றமும் வராது. வயது வரம்போ பாலின வேறுபாடோ இதற்கு தடை அல்ல. நாம் போகும்போது எதையும் கொண்டு போவதில்லை, ஆனால் 2 பேருக்கு பார்வையை விட்டு செல்ல முடியும். இன்றே அருகில் உள்ள கண் வங்கியில் பதிவு செய்வோம், பார்வையை தானமாக தருவோம், இருளை வெல்வோம். நன்றி.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவன்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். கேட்கவிருக்கும் செய்தி அறிக்கை 7:15

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான 31 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் பார்த்துரஹரி, மகதாப், ஜே தேஜஸ்வி சூரியா, நிஷிகாந்த் துபே, ஆராசா, திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரீலிங்கா, திரு சஞ்சய்குமார் ஜா, திரு பிரபுல் பட்டேல், திருமதி மேனகா குருசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நன்கொடை தொடர்பான விவரங்களை வெளிப்படைத் தன்மையுடனும் அதன் பயன்பாடு குறித்த தரவுகளை முறைப்படி சமர்ப்பிக்கவும் இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். யுக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தகைய மோதல்களின் போது வர்த்தக கப்பல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் வளரும் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் எரிபொருள், உரம் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் புத்தாக்கம், தூதரக பயிற்சி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள VMMC மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர்ப்பை நோயறிதல் மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மருத்துவமனைகளில் உள்ள இதய சிகிச்சை பிரிவு மற்றும் விளையாட்டின் போது ஏற்படும் காயத்திற்கான

0: சிறப்பு சிகிச்சை மையத்தையும் பார்வையிட்ட அவர் இந்த மையங்களில் மேற்கொள்ளப்படும் சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அணு மருத்துவர் துறையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஸ்கேன் வசதிகள், புற்றுநோய் சிகிச்சை, இதயவியல், நரம்பியல், சிறுநீரக நோய்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பியல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு துறைகளில் மருத்துவமனையின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு JP நட்டா கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வாயிலாக சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடும் வகையில் வாகன உற்பத்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியில் ஏற்படும் உலகளவிலான மாற்றங்களிலிருந்து உருவாகும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக வாகன உற்பத்தி துறை திகழும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாகன உற்பத்தி துறையின் வளர்ச்சி அமையும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் தடுப்பணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் 23 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வாரணாசியின் மாவட்ட ஆட்சியர் திரு சத்யேந்திரகுமாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். காசியில் உள்ள நதிகளின் நீர்மட்டம், நிவாரண முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமர் விசாரித்தார். இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் சித்திரகூட்டில் மந்தாக்கினி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர்ந்து வருவதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவின் உற்பத்தி திறனுடன் பெல்ஜியத்தின் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்த முடியும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் பாதுகாப்புத்துறையின் தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆளில்லா விமானங்கள், நீருக்கடியில் இயங்கும் வாகனங்கள் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தங்களது வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் நாட்டின் தியாஸ் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் இந்த மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 15 வீரர்களும் ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த 10 பேரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களது DNA மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் வசிக்கும் நெருங்கிய உறவினர்கள் குறிப்பிட்ட சில மையங்களில் தங்களது DNA மாதிரிகளை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென இந்தியாவில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்கள், மாநில தடய அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. DNA மாதிரி குறித்த விவரங்களை அந்நாட்டு அதிகாரிகளுக்கு பிரத்யேக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கும் மறுவாழ்வு மற்றும் பொருளாதார சமூக நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் மாநில அரசு பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்துள்ளார். அம்மாநிலம் சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களில் 59,000 பேருக்கு மாநில அரசு தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.

0: மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு நிவாரண முகாம்களில் 24,000 பேர் இருப்பதாகவும் அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக 7 சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹிம்பால் திமாபூர் கவுஹாத்தி இடையேயான பயணிகள் பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், முறை வர்த்தக பாதையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திரு யும்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்தார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போ, தோமோ ஜூனியர் போப்போ இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்பாடே, சிண்ட்ரெலா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் தியா சித்தாலே, யசஸ்வினி கோர்பாடே இணை 11-8, 10-12, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் வலரியா சிசிச்பாய்க்க, மரியா பானோஃபிலோவை இணையை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சிண்ட்ரெலா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை 11-8, 11-2, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் அரே ஆஷ்கேவா, நுரசியா நூர்மான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக கேள்வி கேட்டாச்சு. கேள்விக்கான பதிலும் நீங்கள்லாம் வந்து போட்டிருக்கீங்க. NMP நச்சுப்பிள்ளை, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, சரவணன் ராமலிங்கம், ரமா தியாகராயா நகர்லேருந்து, ரங்கராஜன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, சாந்தி ரமேஷ் இவங்கள்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கலை துரைராஜன், அன்புராணி, மேலப்பேடு தயானந்த், கிருஷ்ணராஜ் மேகலா, தாமரை கன்னி மறைமலை நகர்லேருந்து, தாமரை கன்னி ஹரிராம் இவங்கள்லாமும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன், பிரியதர்ஷன், வாரியங்காவல்லேருந்து கதிரவன், கொலஞ்சிநாதன் இவங்கள்லாம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்திலிருந்து, சேந்தமங்கலம் சங்கர், எம் சங்கர் நேரு நகர்லேருந்து, அலிவளம் கோகுல் ரவி, முத்துமாரி இவங்கள்லாமும் நமக்காக குறுக்குப்பேட்டையிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. PR மோகன சுந்தரம் இவருமே நமக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரமீளா தமிழ்ச்செல்வன் அவங்க சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து மேட்டுப்பட்டி கண்ணன், அன்புராணி, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், ஜெயவேல் கொளத்தூர்லேருந்து, இவங்கள் கல்லாத்தூர் இந்த இடத்துலேருந்து, கலை துரைராஜன் இவங்கள்லாமும் வந்து விடைகளையும் பதிவு பண்ணி வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன், பிரியதர்ஷனன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அன் மயிலை பட்டாபி இவரெல்லாமும் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வீரதுரை சூளை ரீஜா மனோகரன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பழனி கவிதா பாப்பாரம்பட்டியிலேருந்து, மாலினிதேவி அருணாச்சலம், சிவன் அருண், தீட்டாளம் TC ராஜேஷ், திருமழ் இசை அஸ்வினி நாகராஜ் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆரணி பாப்பாம்பட்டியிலேருந்து ஆண்டாள் தேவமணி இவங்களும் நமக்காக விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது எல்லா நேயர்களுமே சரியான விடையாக பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் TC ராஜேஷ் அவர் கூட வந்து எல்லா நேயர்களும் கேட்டுருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணிட்டு விடையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம் அவங்கள தொடர்ந்து, ராம்பிரியன், ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, சூளை ரீஜா மனோகரன், ராஜமாணிக்கம் கோபி, தசரதன் தாம்பரத்திலிருந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடைகளையும் வாழ்த்துக்களையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. குழல் அப்படின்னு ஒன்னேவே நமக்கு வந்து புல்லாங்குழல் தாங்க ஞாபகத்துக்கு வரும். அதுதானே காற்றினிலே குழல்

கீதம் அப்படிங்கிறது இல்லையா, அது மூங்கில கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் பழங்காலத்தில் இந்த கொன்றை குழல், முல்லை குழல், சிறு குழல், நெடுக்குழல் அப்படின்னு பல வகை குழல்கள் பயன்பாட்டில் இருந்ததா சொல்லப்படுது. கொன்றை மரத்தோட காய குழலாக்கி இசைத்தது கொன்றை குழல், ஆம்பல் குடியோட தண்டினை உருவாக்கியது ஆம்பல் குழல், இவைதான் தொடக்க நிலை குழல்களா இருந்ததா சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம பல வகையான குழல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகின் எல்லா பாகங்களிலும் காணப்படக்கூடிய மிக பழமையான துளைக்கருவி அப்படின்னா அது புல்லாங்குழல் அப்படின்ற ஒன்று. நீண்ட உருண்டை வடிமான குழலோட மேலே துளைகள் இட்டு அத்துளைகளோட ஒன்றின் உள்ளே காற்றை வாயினால் செலுத்தி ஏனைய துளைகளை விரல்களால் மூடி திறப்பதால் இன்னிசை ஒலிக்க செய்வதாய் அமைந்துள்ள கருவி தான் இந்த குழல் அப்படிங்கிறது. இதற்கு வங்கியம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. இளங்கோவடிகளோட சிலப்பதிகாரத்தில் உள்ள ஆய்ச்சியர் குறவையில் தான் இந்த கொன்றை குழல், ஆம்பல் குழல், முல்லை குழல் அப்படின்னு மூன்று வகை குழல்கள் பற்றி கூறப்பட்டிருக்கு. சாரங்கதேவர் அப்படிங்கிறவர் 10 வகை குழலை பற்றி சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற நூலையும் குறிப்பிட்டிருக்கார். ஓங்கிய மூங்கில் உயர்சந்து வெண்கலமே பாங்குரு செங்காலி கருங்காலி பூங்குழலாய் கண்ணன் உவந்த கழைக்கு இவைகள் என்றுமோர் பண்ணமைந்த நூல் வல்லோர் பார்த்து அப்படிங்கிறது இந்த புல்லாங்குழலுடைய பெருமையை விளக்கக்கூடிய பாடலாக இருக்குல்ல.

0: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் பாத்தீங்கன்னா 7:30.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 & 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்தலாம். ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் SP ஜானகி பாடிய பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழற்கருவியோட நீளம் அப்படிங்கிறது 15 அங்குலம், சுற்றளவு 3 அங்குலமாக இருக்குமா. இடது பக்கத்தை அடைத்து விட வேண்டும், வலப்பக்கம் திறந்திருக்க வேண்டும். குழலோட மேற்பகுதியில் 9 துளைகள் இட வேண்டும். வாய் வைத்து ஊதப்படக்கூடிய அந்த முதல் துளைக்கு முகரந்திரம், முத்திரை, முத்திரை துளை அப்படின்லாம் பெயர்கள் இருக்குது. இது தவிர மற்ற 8 துளைகள் ஒவ்வொன்றுக்கும் நடுவில் உள்ள இடைவெளியை விட மிகவும் தள்ளி இருக்கக்கூடியதாக இருக்கும். 7 துளைகள் மீது 7 விரல்களை வைத்து வாசிக்கணும். அதுக்கு தான் அது 7 ஸ்வரம் அப்படிங்கிறது. இடது கை விரல்களில் கட்டை விரல்களையும் சிறு விரலையும் நீக்கி எஞ்சியுள்ள 3 விரலையும், வலது கை விரல்களில் கட்டை விரலை தவிர மற்ற 4 விரலையும் 7 துளைகள் மீது வைத்து இந்த முத்திரை துளைக்குள்ள வாயோட வழியாக காற்றை செலுத்தி துளைகளை மூடி திறக்கும் போது இசை அப்படிங்கிறது பிறக்குது. வலது கோடியில் கடைசியாக உள்ள துளை சாதாரணமாக திறந்தே இருக்கக்கூடியதாக இருக்கும். அபூர்வமாக சில சமயங்களில் மட்டும்தான் இந்த துளை பயன்படுத்தப்படுகிறது. முத்திரை துளைக்கு அடுத்து வரக்கூடிய துளை தார ரந்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. புல்லாங்குழலுடைய நீளம், உள்கூட்டினுடைய அளவு, இவற்றுடைய வேறுபாடுகளால் இந்த ஆதார ஸ்ருதி அப்படிங்கிறது கொஞ்சம் வேறுபடும். நீளம் அதிகமாகவும் உள்கூட்டுடைய பரப்பு அதிகமாகவும் இருந்தால் ஆதார ஸ்ருதி குறைவானதாக இருக்கும். நீளம் குறைவாகவும் உள்கூட்டின் பரப்பு குறைவாகவும் இருந்தால் ஆதார ஸ்ருதி அதிகமாக இருக்கும். மனித குரலுடைய இயல்பும் புல்லாங்குழலுடைய இயல்பும் பல வகைகளில் ஒத்து விளங்கக்கூடியதாக இருக்கும். மனித குரலில் இயற்கையாக 2 ஸ்தாயிகளில், அதாவது மந்திரஸ்தாயி பஞ்சமம்னு சொல்லுவாங்க, அந்த தாரஸ்தாயி பஞ்சமம் வரை சஞ்சாரம் செய்ய இயலுமா. இதே போலவே புல்லாங்குழலையும் கையாள முடியும். ஒரு குரலிசையாளர் தன்னுடைய மூச்சை கொண்டும் குரலில் தான் காட்டக்கூடிய அந்த வலிவு மெடிவுகளால் பல நுட்பமான சுரங்களை இசைக்க முடியும். இதே மாதிரி தான் புல்லாங்குழல்லையும் 7 ஸ்வரங்களுக்கு 7 துளைகள் இருந்தாலும் மூச்சின் அளவை கொண்டே அந்த நுட்ப சுரங்களை சரியாக ஒலிக்க முடியும். மனித குரலை போலவே புல்லாங்குழலும் ஒரே சமயத்தில் 1 ஸ்வரத்தை தான் இசைக்க முடியும். சங்கீத கலாநிதி திருப்பாம்புரம் டி.என். சுவாமிநாத பிள்ளை சிறந்த புல்லாங்குழல் இசை மேதையாக விளங்கியவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி.ஆர். மகாலிங்கம், டி.ஆர். நவநீதம், ரமணி

ஆகியோன் இந்த கலையில மிகவும் தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. ராம்பிரியன், ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, ராஜமாணிக்கம் கோபி, சூளை ரீஜா மனோகரன், தசரதன் தாம்பரத்திலிருந்து, புரசுவாக்கம் சவுந்தரராஜன், திருவாரூர் அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயராமன் அவருமே வந்து வாழ்த்துக்களையும் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட் ஹில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, பூலுவம்பாளையம் ஆனந்தமுருகன், ஸ்ரீநகர்லேருந்து ரங்கராஜன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, கொடமாந்தப்பட்டி கேவி ஜெயசீலன், தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி, ராஜா ராம் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வந்து வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலேருந்து, மேலப்பேடு தயாளன், கொருக்குப்பேட்டையிலேருந்து முத்துமாரி, ராஜலட்சுமி தெய்வசிகாமணி அண்ணா நகர்லேருந்து, மதுரை சோஷ் சண்முக சுந்தரம், சுகுணா, குணாலன் அண்ணாமலை அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சபரி மனோஜ், சூளை ரீஜா மனோகரன் இன்னொரு மெசேஜுமே கூட, முகநூல் பதிவிட்ட படங்கள் அந்த இதெல்லாம் போட்டு சிவன் அருண் அவருமே வந்து நிறைய மெசேஜஸை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மெசேஜ் போட்ட எல்லாருக்கும், விடைகளை பகிர்ந்து கொண்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பல பல.

0: விவன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நிலையத்தில் நேரம் 7:40.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: பிரதாப் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். உடன் பாடியிருக்கிறார் சித்ரா. மரகதமணியின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, இங்க வந்து காஞ்சிபுரத்திலிருந்து காலை வணக்கத்தை சொல்லியிருக்காரு வேலு அவரு. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்கள தொடர்ந்து ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து பத்மா சவுந்தரராஜன், எஃப்எம்பி மணிமாறன், பிரபாகரன் இவங்கள்லாம் வந்து புரசிவாக்கம் சவுந்தரராஜன் விடைகளையும் வாழ்த்துக்களையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம கேட்க போற பாடல் அறுவடை நாள். இந்த படத்திலிருந்து கேட்க போறோம். எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுள்ள

0: இடையூர். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: இனி நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் செந்தூர பூவே. படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடல், மனோஜ் கியான் இசையில், முத்துலிங்கம் கற்பனையில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களுடன் பயணிக்கலாம். ஆர்ஜே கௌசல்யா சசிகுமாருடன்

வணக்கம் வணக்கம் வணக்கம். 8:20 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தில் உங்களோடு இணைவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை வரமாவதும் சாபமாவதும் நாம் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளிலிருந்து தான். வரமாகக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். உங்கள் விருப்பம் பகுதியில் நேயர்கள் தங்களுடைய விருப்பமான பாடல்களை தேர்வு செய்து கடிதங்கள் மூலமாக அனுப்பியிருந்தீங்க. அதில் இருந்து தேர்வு செய்து சில பாடல்களை இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறோம். அந்த வகையில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் அயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், அசிலம்மாப்பேட்டை, கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் தங்களான். கேட்கலாம், இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான

0: சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு

0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் 8:11 25 நொடி ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜ், சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி வேப்பம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி, குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ரமேஷ், ஜோலார்பேட்டை, சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம், அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு, பத்மா, ஆற்காடு, சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி, குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு, அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காருப்பேட்டை, சுரேந்தர், இந்திரா. இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் இதயம் முரளி. கேட்கலாம், வாங்க.

நேரம் 8:16 நிமிடம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் அம்மாப்பேட்டை லோகநாதன் பிரேமா, தேவி ஹேமலதா, சந்தோஷ் திரல் ஆதித், நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு நம்பி தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டை கவுண்டபாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லதம்பி, நெல்லை மேலசேவல் மாமுது மைதீன் ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய படம் மான்ஸ்டர். ஸ்ரீராமுடைய குரலில் பாடல் கேட்கலாம், வாங்க.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: நேரம் 8:22 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணித்துளசி, ஆரணி சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, போரூர் கலசப்பாக்கம், மூர்த்தி, புஷ்பா, ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித்குமார், குருதயால், தூத்துக்குடி மாவட்டம் குலசை, நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா. மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்காக இவர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலை தெரிவு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் இப்போ அந்த பாடல் கேட்கலாம். பிரதீப் குமார் மற்றும் மித்யசியோட வாய்ஸில் இதோ அந்த பாடல்.

உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் சிதம்பரம் சிவஜோதி நகர் தனக்கோட்டி அமுதா, உமைய பார்வதி, ராஜமாணிக்கம் பரமேஸ்வரி, வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றி செல்வி, சத்யநாராயணன், அயப்பாக்கம் கோட்டீஸ்வரன் இந்துமதி, திருநின்றவூர் தீனதயாளன் கலையரசி, திருவள்ளிக்கேணி நாராயணன் தமிழரசி, ஒசாகோட்டை தாலுகா எஸ் நாராயணகரை கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், நாகராச்சாரி, முனிநாதனம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, வடக்குப்பட்டு ராமசாமி திரைப்படத்திற்காக இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்காங்க. சத்யபிரகாஷோட வாய்ஸில் இதோ அந்த பாடல் இவர்களுக்காக கேட்கலாம்.

நேரம் 8:30. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா, சைதை ஜோதி அம்மாள் நகர் ராஜ்குமார், சுகந்தி, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம் உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன் குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. தெரி படத்திற்காக இவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவர்களுடைய விருப்பமான பாடல் இதோ, கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:36. உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மதுரவாயில் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெமிலி விஜயன், சிறுங்கட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயில் ரோஸ், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா, நீலமேகம் அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், டி நகர் ரமா, ரவி ரங்கராஜன். வீரன் படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்காங்க. முத்து சிற்பி மற்றும் சின்ன பொண்ணோட குரலில் இதோ அந்த பாடல்.

நேரம் 8:40:50 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் அம்பத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், சிதம்பரம் வானக்கார திரு தங்கராஜ், சரோஜா பாலாஜி, மேற்கு நடுவக்கரை மாரிமுத்து லக்ஷ்மி, பூளம்பட்டி ராதா கோமதி, எடப்பாடி ஃபாத்திமா ஜெர்ஷா, சாத்தூர் பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, அதிராம்பட்டினம் ரம்ஜான் பிபி, தங்கச்சி மடம் பியூலா, செட்டிப்புளம் தனுஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா. வெள்ளைப்பூக்கள் திரைப்படத்திலிருந்து இவர்கள் தங்களுடைய விருப்பமான பாடலை தேர்வு செஞ்சு கேட்டிருக்காங்க. சத்யபிரகாஷ் மற்றும் டி எஸ் ஐயப்பனுடைய குரலில் இதோ அந்த பாடல் இவர்களுக்காக.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நேரம் 8:50:30. உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துரைபாண்டியன், காந்திமதி, குளப்பாக்கம், கே கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு, ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம், செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு, சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம், சீதாபதி தெரு, சேகர், விஜயகுமாரி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பமான பாடல் இதோ.

நேரம் 8:55:42 ஆக போகுது. உங்கள் விருப்பம் பகுதியினுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சு வந்திருக்கும். நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி கஜேந்திரன், உடன்குடி நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷிஃபா, திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதினி, தூத்துக்குடி தெர்மல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிஷா, ஜெயன், எடிட்டா, மையல் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்காங்க. இவங்களுடைய விருப்பமான பாடலோட நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 9:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இந்த ஒரு மணி நேரம் நேயர்கள் என்னோடு தொலைபேசி வழியா சினிமா பாடல்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளோடு இணைய போறீங்க. நீங்க என்னோட பேசணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய நம்பர் இதுதான், 2952-0853-238-38-9871. வெளியூர் நேர்களாக இருந்தால் சென்னையினுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து புதிய நேர்களையும் வந்து அனுமதிக்கணும், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் பங்கு பெற்று பேசுங்க. நம்முடைய பெருந்தன்மை இதிலிருந்து தான் வெளிப்பட போகுது. ஸோ நீங்கள் ஏற்கனவே பேசிட்டீங்களா, காலையில் நிகழ்ச்சியில் வந்தீங்களே அதில் பங்கேற்றுங்களே அப்படின்னு நாங்கள் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களா தார்மீகமாக மற்றவங்களுக்கு வழிவிட்டு விலகிறது அப்படின்றது உங்களுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்தும். ஸோ இன்னைக்கு கேள்விகளோட இந்த பக்கம் நான் தயாராக இருக்கிறேன். பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் டயல் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடுவோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக தீபாவளி திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்குது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 9:06 ஆகுது. நேயர்கள் தொலைபேசி வழியா பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. யார் நம்மளோட இணைய போற முதல் நேயர் அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சுமதி மேடம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? வானத்தில் செல்லக்கண்ணன் பாடுவான், கானத்தில் சின்ன பொண்ணும் ஆடுவாள், ஆயர்கள் மத்து சத்தம் போலவே ஆனந்த முத்தம் சிந்தும் நேரமே. இது என்ன படம்? இல்ல, இந்த பாடலுடைய முதல் வரியை நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்மா. ஆனா அந்த பாடல் கிடையாது, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஜஹாங்கீர் பேசுறேன் மேடம்.
0: ஜஹாங்கீர், சொல்லுங்க சார், பாடலுடைய வரிகள் தெரியுமா? முதல் இது
2: மேடம்
0: சொல்லணுமா? வானத்தில் செல்லக்கண்ணன் பாடுவான், கானத்தில் சின்ன பொண்ணும் ஆடுவாள், ஆயர்கள் மத்து சத்தம் போலவே ஆனந்த முத்தம் சிந்தும் நேரமே.
2: குழு கொடுங்களேன்.
0: குழு கொடுக்கணுமா? குழு கொடுத்தா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்டா
2: கண்டுபிடிச்சிடறேன்.
0: சரி, நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னு மட்டும் பாருங்க. ஜானகி அம்மா பாடினது, மோகன் நடிச்ச படம்.
2: இது மௌனராகம்.
0: மௌனராகமா? மௌனராகத்துல இப்படி ஒரு பாட்டு வருதா? பரவாயில்ல, உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
3: மன்னார்குடியிலிருந்து வீடு செல்லு பேசுறேன்.
0: வீரசெல்வியா? சொல்லுங்க வீரசெல்வி. வீரம்மா பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
3: கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், என்ன கோபம் என்றான் காதல் சொன்ன.
0: வேற லெவல் இருக்குதே. சூப்பர் சூப்பர், சரியான பதில் சொல்லிட்டீங்க வீரம்மா, பதில் சொல்லிக்கீங்க. ரொம்ப நன்றி வீரசெல்வி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோட. அப்பாடா, யாராவது கண்டுபிடிப்பாங்களான்னு அப்படின்னு நினைச்சேன், ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. எஸ், மன்னார்குடியிலேருந்து வீரசெல்வி சரியான பாடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து ஜானகி மற்றும் இளையராஜாவுடைய இசையில ஒழித்த இந்த பாடல் அதுதான், கண்ணன் வந்து பாடுகிறான்றதான் சரியான பதில். உங்களுக்காக அடுத்த பாடல் வர காத்திருக்கிறது. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, வாங்க கேட்கலாம்.

0: சந்திரசேகர் வேலூர்காட்பாடியில் இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க.
0: அம்மா நீங்க சொன்னீங்கல்ல இந்த பாட்டு வரிகள், அந்த பாட்டு வரிகளுக்கு ஏதாவது க்ளூ கொடுங்கம்மா.
1: பாட்டு வரிகளுக்கு என்ன க்ளூ கொடுக்கணும்? பாட்டோட வரியை தான் சொல்லிட்டோம், இதுக்கு என்ன இதுல என்ன க்ளூ சொல்றீங்க? பாட்டோட ஹீரோ ஆர் ஹீரோயின்
0: ஏதாவது ஒன்னு சொல்லுங்க.
1: கார்த்திக், கார்த்திக் இந்த பாடல நடிச்சவர் கார்த்திக்.
0: ஓ, பாடல நடிச்சவர் கார்த்திக்.
1: ஆமா
0: மேம், இதான் மேம், பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேரு அந்த பாட்டு.
1: சரி, நல்லா பாடுறீங்க, ஆனா இது சரியான பதில் இல்ல. நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் தைக்கால இருந்து அன்பழகன் பேசுறேன்.
1: அன்பழகன்.
2: ஆமா
1: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
2: இன்னொரு
1: தடவை சொல்லுமா? நீ நடக்கும் புல்வெளியில் பனித்துளிகள் துடைத்து வைப்பேன், நீ பேசும் தாய்மொழியில் வல்லினங்கள் கலைந்து வைப்பேன், நீ கடந்த தெருவில் உந்தன் வாசம் தேடுவேன், நீ குளித்த நதியில் மூழ்கி மோட்சம் காணுவேன், உன் ஜன்னல் ஓரம் நான் காற்றாக வருவேன், நாள் ஒன்று வீதம் பூ கொண்டு தருவேன். சரியா, இதுவே அர்த்தம் புரியலையா? ரொம்ப நன்றி அன்பழகன் சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
3: கும்பகோணத்துல இருந்து பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சரவணன் சார், பதில் தெரியுமா?
3: கார்த்திக் பாடின படம் தானே மேடம்?
1: ஆமா, கார்த்திக் நடிச்சது. கார்த்திக் பாடல.
3: நெஞ்சிக்குள்ளே இன்னார் என்று.
1: அப்படியா? ஒரு பாடலுடைய முதல் வரியை நீங்க சொல்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தேவா மற்றும் சபேஷோட குரல்ல பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.
4: கூப்பிடு.

0: நேரம் 9:13:44 நொடி ஆகுது. கலகலரங்கன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்காக கேள்விகள் தயாரா இருக்குது. அதுக்குள்ள அழைப்பில் நேர்கள் வந்துட்டாங்க. யார் பேசுறாங்கன்றதை கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? ரொம்ப பழசுலாம் இல்ல, ஓரளவுக்கு தான் கேக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. நீ நடக்கும் புல்வெளியில் பனித்துளிகள் துடைத்து வைப்பேன். நீ பேசும் தாய்மொழியில் வல்லினங்கள் களைந்து வைப்பேன். நீ கடந்த தெருவில் உந்தன் வாசம் தேடுவேன். நீ குளித்த நதியில் மூழ்கி மோட்சம் காணுவேன். உன் ஜன்னல் ஓரம் நான் காற்றாக வருவேன். நாள் ஒன்று வீதம் நான் பூ கொண்டு தருவேன். சொல்லுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.

0: நேரம் 9:21 ஆகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நம்மளோட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நெமிலி யுவராஜ்.
0: நெமிலி யுவராஜ், சொல்லுங்க சார், பதில் தெரியுமா?
1: அது படம் ஆனந்த பூங்காற்ற மேடம். பாட்டுக்கு பழைய பூ போகும், அது படம் தான் மேடம்.
0: இல்ல சார், இவ்வளவு சரியா பதில் சொல்லதான் நினைச்சிட்டு தப்பான பதில் சொல்லிருக்கீங்களே. ரொம்ப நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதாவது அந்த பாடல் கூட நடிச்சவங்களும் என்னுடைய பேர் கொண்டவங்களே. அதாவது அந்த அந்த படத்தினுடைய ஹீரோயின் வந்து கௌசல்யா. அப்படி இன்னொரு க்ளூவும் சேர்த்து கொடுத்துட்டேன். ஸோ கண்டுபிடிங்க பார்க்கலாம். வணக்கம். அழைப்புல வரீங்க, அப்படியே ஓடிடுறீங்களே. நீ நடக்கும் புல்வெளியில் பனித்துளிகள் துடைத்து வைப்பேன். நீ பேசும் தாய்மொழியில் வல்லினங்கள் கலைந்து வைப்பேன். நீ கடந்த தெருவில் உந்தன் வாசம் தேடுவேன். நீ குளித்த நதியில் மூழ்கி மோட்சம் காணுவேன். உன் ஜன்னல் ஓரம் நான் காற்றாக வருவேன். நாளொன்று வீதம் நான் பூ கொண்டு தருவேன். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மேம் வணக்கம். மேம், நான் கடலூர் மாவட்டம் உருத்தாசலத்துல இருந்து அருள்மணி கார்மேகம்.
0: அருள்மணி கார்மேகம், ரொம்ப அழகா இருக்கே உங்க பேரு, பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
2: மேம், இந்த பாட்டு வந்து பூவேலி படத்துல வரதுன்னு.
0: பூவேலியா?
2: ஆமா மேம், அது கார்த்திக் கௌசல்யா நடிச்சிருப்பாங்க மேம்.
0: சரி, ஓகே.
2: ஆனா பாட்டுதான் எனக்கு என்னன்னு தெரியல. படம் பேர் மட்டும் சரியா?
0: இல்ல, படம் பேர் சரியில்லை. நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம். ஹலோ.
3: ஹலோ மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
3: தங்கசாலையில இருந்து டெல்லி பாபு பேசுறேன் மேடம்.
0: டெல்லி பாபு சார், சொல்லுங்க.
3: இந்த மூவி ஆசையில் ஒரு கடிதம் மேடம்.
0: சூப்பர். பதில் சொல்லுங்க பாக்கலாம். பிரசாந்த், பிரசாந்த் நடிச்சது. நான் கார்த்திக் சொல்லிட்டு இருந்தேன், சாரி, பிரசாந்த் நடிச்சது. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாடலுடைய முதல் வரிகள்.
3: நீ நடந்தால் நான் நடப்பேன், நீளுக்கெல்லாம் குடை பிடிப்பேன், நீ என் காதலியான.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், சரியான பதில் சொல்லிக்கீங்க டெல்லி பாபு சார். வாழ்த்துக்கள். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன். ரொம்ப சரியான பதில், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதற்கு. எஸ், நீ இருந்தால் நான் இருப்பேன், நீ நடந்தால் நான் நடப்பேன், நிழலுக்கெல்லாம் குடைப்பிடிப்பேன், நீ என் காதலியானால். அப்படி வந்த அந்த பாடல் தான் கௌசல்யா நடிச்சிருந்தாங்க. நான் கார்த்திக் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அதுல இருந்து பிரசாந்த் நடிச்சிருந்தாரு. சாரி, ரெண்டு படத்துலேருந்து எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. டெல்லி பாபு சார் சரியான பதில் சொல்லியிருக்காரு, அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சி

0: நேரம் 9:30 ஆகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட பேச போற அடுத்த நேயர் யாருன்றதை பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? ஊசி ஊசி துளைத்த குமிழிகள் போல் உடைவது வாழ்வு. ஐயா
1: சொல்லுங்க.
0: ஊசி துளைத்த குமிழிகள் போல் உடைவது வாழ்வு, காற்று துருத்தும் கடல் அலை போல் தொடர்வது காதல். காலங்கள் எங்கு தீரும் அதுவரை செல்வோம், காலங்கள் தீரும் இடத்தில் புது ஜென்மம் கொள்வோம். ரொம்ப நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து?
2: திருவாரூர்லேருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
2: என்ன
0: பேருமா?
2: மேரி. மேரி பேசுறேன் மேடம்.
0: மேரி மேரி சொல்லுங்க. பதில் தெரியுமா?
2: புதுநாயர் மேடம். இப்பதான் கால் போட்ட போனது மேடம்.
0: அப்படியா? ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி அடுத்தல தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. சரி, பாடலோடைய முதல் வரிகள் தெரியுமா?
2: ஒன்னும் புரியல மேடம். அதனால ஊசி தட்டமா இருக்கும் மேடம்.
0: பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் கிடையாது.
2: ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்ஸ் மேடம்.
0: பதிலே சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி மேரி. வணக்கம். தனியா பாடிட்டு
3: இருக்கீங்க?
0: உடைவது வாழ்வு. இன்னும் நீங்களே புதுசா மெட்டர் எல்லாம் போடுறீங்க. காற்று துரத்தும் கடல் அலை போல் தொடர்வதுதான் காதல். காலங்கள் எங்கு தீரும் அதுவரை செல்வோம், காலங்கள் தீரும் இடத்தில் புது ஜென்மம் கொள்வோம்.
3: பூவேலி படப்பாடல் நினைக்கிறேன்.
0: பூவேலியில இருந்து முதல் வரி. சரி, முதல் நீங்க யார் பேசுறீங்க?
3: அவரும்
0: கும்பகோணம் சரவணன் தான்
3: சொன்னாரு.
0: சரி, கரெக்ட். ஐயா நீங்க சொன்ன படம் பேர் கரெக்ட். முதல் வரிகள் சொன்னா நல்லா இருக்கும்.
3: பூவேலி வந்து கார்த்திக் கௌசல்யா பாடுவாங்க. அந்த முதல் வரி.
0: சரி, நம்ம அடுத்து வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்
4: மேடம். சென்னை நோம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா, பதில் தெரியுங்களா?
4: ஒரு பூ எழுதும் கவிதை.
0: சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. படத்துடைய பேரை கும்பகோணத்துல இருக்கவங்க சொன்னாங்க, வரிகளை நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி ஹேமா.
3: கௌசல்யா பாடுற பாட்டு இல்ல மேடம் அது?
0: எஸ் எஸ், ஆமா, கார்த்திக். கார்த்திக் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுனதுக்கு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. பூவேலி படத்துல இருந்து தான் அந்த பாடல். ஒரு பூ எழுதும் கவிதை, திரு சேன் துளியாய் உருளும் நதி நீர் எழுதும் கவிதை, அலை ஓவியமாய் விரியும். பரத்வாஜோட இசையில் உன்னிகிருஷ்ணன் சித்ரா எழுதின இந்த பாடிய அந்த பாடலுக்கு தான் சரியான பதிலை ஹேமாவும் அண்ட் கும்பகோணத்துலேருந்து ஜிஆர் சரவணனும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 9:40 ஆகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட பேசுறதுக்கு நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி இதுதான், உன் நேசம்தான் என் வாழ்வின் ஆதாயம், உன் நெஞ்சில்தான் முடியும் என் ஆதாயம். நாளை நம் விரகங்கள் நம் பேரில் உருவாகட்டும், உயிர்கள் மடிந்தால் கடல் அலைகள் காதல் சொல்லட்டும். ஸோ இந்த வரிகளுடைய பாடலுடைய முதல் வரி, இல்லை இந்த பாடல் இடம்பெற்ற படம் எதை வேணாலும் நீங்க தெரிவிப்படுத்தலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா, பதில் தரீங்களா?
1: என்ன சொல்லுங்க மேடம், அது புரியல.
0: உன் நேசம்தான் என் வாழ்வின் ஆதாயம், உன் நெஞ்சில்தான் முடியும் என் ஆகாயம். நாளை நம் விரகங்கள் நம் பேரில் உருவாகட்டும், உயிர்கள் மடிந்தால் கடல் அலைகள் காதல் சொல்லட்டும். தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வரல. டிராபிக் சிக்னல்ல மாட்டிட்டு நிக்குதா? ரொம்ப நன்றி வணஜா மேடம். பரவாயில்ல, முயற்சி செய்யறாங்க, அதுதான் நமக்கு முதல் தேவையே. நம்ம கரெக்டானது சொல்கிறோம், சொல்லாமல் போகிறோன்றது ரெண்டாவது விஷயம். அது என்ன படம் என்ன பாடல் அப்படின்றதுக்காக கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வாய்ப்பு கொடுக்கலாம்னும் போதே அழைப்பிலிருந்து விலகிடுறீங்களே, ஏன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக மறுபடியும் தொலைபேசி நான் ஞாபகப்படுத்துகிறோம். 2952-0853, 2838-9871. வெளியூர் நேர்களில் இருந்தால் சென்னையுடைய கோட் நம்பரான 044 சேர்த்து டயல் பண்ணுங்க. புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசணும். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? திருநின்ற ஊர் கணபதியா? ஐயா சொல்லுங்க, பதில் தெரியுமா? அழகா அழகா பாடுறீங்க கணபதி சார், ஆனா அது பதில் கிடையாது. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்று பேசுனதுக்கு, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: கும்பகோணம்.
0: கும்பகோணத்துல இருந்து
3: விஜயலட்சுமி.
0: விஜயலட்சுமி, பதில் தெரியுங்களா? சொல்லுங்க.
3: பிரியம் படத்துல இருந்து.
0: பிரியமா? இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல. சரி சரி, நீங்க பாடுங்க, உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனா அது சரியான பதில் கிடையாது. ரொம்ப நன்றி விஜயலட்சுமி, அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து? பெங்களூர்ல இருந்து நாசர் அலியா?
4: ஆமாங்க.
0: சொல்லுங்க சார், பதில் தெரியுமா? சரிங்க சார், அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். நேயர்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய முயற்சி தொடர்ந்துட்டு இருங்க, அதுக்கு நடுவில் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 9:48 ஆகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்திருக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் யாரெல்லாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சாந்தி ரமேஷ், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், தஞ்சை பிரகாஷ் குமரன், தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், ஏழுக்கிணறு தேவா, தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையிலிருந்து வைத்தியநாதன், கமலா வரதன், வெங்கடேஷ், சுந்தரப்பெருமாள் கோயில் கலை துரைராஜன், அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், பாபு முல்லக்காடலிருந்தும், கோவனூர்லிருந்து கார்த்தி, மேலப்பேடு தயாளன், தீட்டாளம் டி சி ராஜேஷ், சண்முக சுந்தரம் சுந்தரப்பெருமாள் கோயிலிருந்து, வாரியங்காவலிருந்து கதிரவன் கொளஞ்சிநாதன், கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள், புரசைவாகத்திலிருந்து சவுந்தரராஜன், ஹரிஹரன் இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. செல்வநாதன் வேளங்குடியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இதில் ஹரி

சங்கரன் வந்து நான் கடைசியாக கேட்டிருந்த பாடலுடைய சரியான பதிலையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் சொன்ன பதில்தான் சரியானதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உன் நேசம்தான் என் வாழ்வின் ஆதாயம், உன் நெஞ்சில்தான் முடியும் என் ஆகாயம். நாளை நம் விரகங்கள் நம் பேரில் உருவாகட்டும், உயிர்கள் மடிந்தால் கடல் அலைகள் காதல் சொல்லட்டும். நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலின் படம் கண்ணோடு கண்ணோடு வந்த காதல், காதோடு காதோடு பேசும் காதல். கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை நமக்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் மகாநதி சோபனா ரெண்டு பேரும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. ஸோ பாடலை நம்மளுடைய முகநூல் வழியாக சரியான பதிலாக தெரிவு செஞ்சு சொன்ன அரியரனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ சுஜாதாவோட குரலை கல்கி படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 9:55 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கடந்த நோக்கி பயணம் செஞ்சு வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளோட 18 நேயர்கள் அழைப்பில் இணைந்து பதில் சொல்றதுக்கு முயற்சியும் செஞ்சாங்க. நிறைய பேர் சரியான பதில்களையும் சொன்னாங்க. ஸோ பதில் சொன்னவங்களுக்கு நன்றியையும் பதில் சொன்ன முயற்சி செய்தவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து கிளம்புறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என் கேள்விக்கு என்ன பதில்.
1: ஆம் நேயர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். சிறப்பிக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208533 மற்றொரு எண் 2838987171. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். இன்னைக்கு கேள்விக்கு என்ன பதில் எப்படி போக போகுது அப்படின்னா, ஊர் பெயர்கள் உங்களுக்கு குறிப்புகளா மறைத்து கொடுக்கப்படும். அந்த குறிப்பை வச்சு அது என்ன ஊர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சா அத்தனை ஊருக்கும் அப்படியே நம்ம போயிட்டு வரப்போறோம். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ரைட், என்ன ஊரு அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலுக்கு போயிட்டு வந்துடலாம். இது தெற்கத்தி கல்லன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில்.

0: விவன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் வரக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டி உதயகுமார் மேடம்.
0: கோவில்பட்டி உதயகுமார் சார்,
1: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் மேடம்.
0: ஃபர்ஸ்ட் டைமா பேசுறீங்க? வாங்க, உங்களை வரவேற்கிறோம்.
1: தேங்க்ஸ் மேடம்.
0: சரி, போலாமா?
1: வாங்கலாம் மேடம்.
0: முதல் இரண்டு எழுத்து இசையை குறிக்கக்கூடியது. முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் சேர்ந்தா முகத்தில் அவ்வப்போது வந்து மறையக்கூடிய ஒரு காயம். மூன்றாவது குறிப்பு, முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தால் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவது குறிப்பு, கால்நடைகள் தங்கக்கூடிய இடம். அதை அந்த தங்கும் இடத்தை தொழுவம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்னொரு மாதிரியும் சொல்லுவோம், அது எப்படி சொல்லுவோம்னு கேட்குறேன். இதெல்லாம் சேர்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஊரோட பெயர் வருங்க நமக்கு.
1: பட்டுக்கோட்டை மேடம்.
0: பட்டுக்கோட்டையா? எப்படி?
1: மேடம் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறீங்கல்ல, பா வருது.
0: ஓ, பா பா வந்ததுன்னா என்ன? பா குரில் தானே வருது
1: மேடம். இது ஆட்டுக்கு வந்து தொழுவு நீங்க அது கொட்டாயிமாங்க.
0: ஓ, அப்படி யோசிக்கிறீங்களா? நீங்க வேற விதமா யோசிச்சிருக்கீங்க. கொட்டாய்க்கும் பட்டுக்கோட்டைக்கும் என்ன சம்பந்தம்? நல்லா இருக்கும் சார். நீங்க யார், இங்க இருந்து பேசுறீங்க?
2: இந்த காலை வேலை அனைவரையும் தமிழ் விவேத் பாரதியின் தமிழ் ஒலிபரப்புக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
0: என்ன சுவாமிநாதன் சார்?
2: தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம்.
0: கதிராமங்கலம்.
2: திருமணம் திருமணம் ஏறி சூரியன் சுத்திரம் கொள்ள இருக்கு
0: ஐயா. சரி ஐயா, நீங்க நிகழ்ச்சியை கேட்டீங்களா, பதிலுக்கு வரலாமா?
2: ஆமா, சொல்லிருக்கீங்க. கேள்வி கேளு பதில்.
0: நேயர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா சொல்லுங்க. விஜயா
3: மேம், பட்டி சொல்லலாமா மேடம்? அந்த ஆடு
0: பட்டி சொல்லலாம்.
3: அப்புறம் அந்த முகத்துல வர்றது காயத்துக்கு பரு மேடம்
0: சொல்லலாம்.
3: பரு. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க மேம்?
0: இப்ப நீங்க கிண்டில இருந்து விஜயா இல்லையா?
3: ஆமா மேடம்.
0: விஜயா மேடம், முதல்ல என்ன சொன்னா, முதல் இரண்டு எழுத்து இசையை குறிக்கக்கூடியதுன்னு
3: சொன்னேன்.
0: ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க மேடம். ஆனா இந்த பட்டி பரு அப்படிங்கறது ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமா? நன்றி நன்றி. நேரம் பாத்தீங்கன்னா 10:10:30.
4: Every great journey begins with people coming together to listen.

0: நேரம் பார்த்தீங்கன்னா 10:30.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வரவிருக்கும் நேயர் யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கோபுரத்தனம்.
0: கோபுரத்தனம், சரி, இப்பதான் வரீங்க? கோபுரத்தனம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருத்தன் குடிச்சிட்டு கோபுரத்தனம்.
0: சரி, ஓகே.
3: படை, பட்டை, கோடை தானே? ஓகேவா?
0: இல்ல சார், யோசிக்கலாமா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க
4: மேடம். அந்த இப்போ அந்த இது போயிட்டு இருக்க கேள்வி பதில்.
0: ஆமா ஆமா சார்.
4: என் பேர் கோபிநாத் மேடம்.
0: கோபிநாத், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: காஞ்சிபுரம் மாவட்டம் மயங்கரகுளம்.
0: சொல்லுங்க கோபிநாத் சார்.
4: புது நகர் மேடம்.
0: வாங்க, வரவேற்கிறோம் கோபிநாத் சார்.
4: நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து பன்ருட்டி மேடம்.
0: பன்ருட்டி, அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க சார். சொல்லுங்க சார், முதல் இரண்டு எழுத்து இசையை குறிக்கக்கூடியது.
4: அது பன்.
0: ஓகே, முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தையும் சேர்த்தா முகத்தில் அவ்வப்போது வந்து மறையும்.
4: பரு.
0: முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்.
4: பட்டின்றது.
0: இல்ல இல்ல, படி. படிக்கும், படி. படின்றது அளவையும் குறிக்கக்கூடியது. வீட்டு வாசப்படியில இருக்கிறது படி. அந்த மாதிரி சொன்னேன், பள்ளிக்கூடத்துக்கு போனா படிக்கணும், அது பல பொருள் தரக்கூடியது. கால்நடைகள் தங்கக்கூடிய இடம் பட்டி. ஆக மொத்தம் பன்ருட்டி. சரியான விடை சார், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. இந்த பாட்டு எழுதுவதில் சிறந்து விளங்கியதால் பண் உருட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த பண்ணை உருட்டி உருட்டி பாடுறதுனால அது மருவி பிற்காலத்து பண்ருட்டி அப்படிங்கிற பெயர் வந்ததா சொல்லப்படுது. ரைட், அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போறோம்? வேலைக்காரன். இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. மனோ மற்றும் சித்ரா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில், மு மேத்தாவின் கற்பனையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களை நிலையத்தில் நேரம் 10:20.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வாங்க வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்கிருந்து
3: பேசுறீங்க?
2: அரசம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம்,
3: ஆலசம்பாடி.
2: அது எங்க இருக்குங்க ஐயா?
3: திருவாரூருக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் இடையில இருக்கு.
2: ரைட் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆலசம்பாடியில இருந்து உங்க பேரை மட்டும் இன்னொருத்தர பதிவு பண்ணுங்க ஐயா.
3: பன்னீர்செல்வம்.
2: பன்னீர்செல்வம் ஐயா, போலாமா நிகழ்ச்சிக்குள்ள?
3: போவோம்.
2: ஐயா போலாமா? முதல் சொல் பாத்தீங்க அப்படின்னா கோவில் திருவிழாவோடு தொடர்புடைய ஒரு ஒரு சொல் இதுல இருக்கு. அடுத்த குறிப்பு ஓரெழுத்து ஒரு மொழி இதுல இந்த சொல்ல இருக்கு. அடுத்தது கணிதத்தோடு தொடர்புடைய ஒரு ஒரு சொல் இதுல இருக்கு. அது வந்து இருபொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கு. அது ஒரு வகையான பண்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. அடுத்தது கடைசி குறிப்பு சினத்தை குறிக்கும் ஒரு சொல்லும் இதுல இருக்கு. சரி, யோசிக்கலாமா ஐயா? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி, நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வேலூர்ல இருந்து சுவாமிநாதன் சார். இப்பதான் வரீங்க இல்லையா? சொல்லுங்க சுவாமிநாதன் சார், கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? கோவில் திருவிழாவோடு தொடர்புடைய ஒரு சொல், ஒரு ஒரு எழுத்து ஒரு மொழி இந்த சொல்ல இருக்கு. கணிதத்தோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. அந்த கணிதத்தோடு தொடர்புடைய ஒரு சொல் இருபொருள் தரக்கூடியதா இருக்கு. கணிதத்தோடும் தொடர்புடைய ஒரு சொல்லா பார்க்கலாம். இந்த பார்வை இதோடு தொடர்புடைய ஒரு ஒரு சொல்லாவும் இதை பார்க்கலாம். ஒரு வகையான பண்பை குறிக்கக்கூடிய சொல் இதில் இருக்கு. நிறைவான குறிப்பு சினத்தை குறிக்கும் ஒரு சொல். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இது மாத்தி திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஊர் அப்படிங்கறது நீங்க சொல்லலாம்.
4: கோபம் கடைசி.
2: சூப்பர், கோபம் மிகச்சரி.
4: பண்டிகை, விழாவை குறிக்கக்கூடிய சொல் பண்டிகை.
2: பண்டிகையா? பண்டிகை இல்ல, வேற ஏதாவது. கோவில் திருவிழாவோடு தொடர்புடைய ஒரு சொல். சரி, நம்ம யோசிப்போம், அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
4: கும்பகோணம்.
2: யாரு இப்ப வந்து நீங்க கும்பகோணம்னு கரெக்டா சொல்லிட்டீங்க விடை, அது பிரிச்சு சொல்லிடுறீங்களா? கோணம். ஓகே, கணிதத்தோடு தொடர்புடையது
4: கும்பாபிஷேகம்.
2: கும்பம், ஓகேவா?
4: விழா, கோயில் விழா.
2: சரி, ஒரு வகையான பண்பை குறிக்கிறது கோவில் திருவிழாவோடு தொடர்புடைய ஒரு சொல் கும்பம். கும்பம் இருக்கும், திருவிழான்னு இருந்தா கும்பம் வைப்பாங்க இல்லையா. ஓரெழுத்து ஒரு மொழி இந்த சொல்ல ஒளிந்திருக்குன்னு சொன்னா அது கோ, அரசனை குறிக்கக்கூடியது. கணிதத்தோடு தொடர்புடைய ஒரு சொல், அதுவும் பார்வையோடும் தொடர்புடையது. என்ன பார்வை, என்ன கோணத்துல பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது கோணம் அப்படிங்கிறது. ஆக ஒரு வகையான பண்பை குறிக்கக்கூடிய சொல் குணம் அப்படிங்கிறது, சினத்தை குறிக்கக்கூடியது கோபம் அப்படிங்கிறது. கும்பகோணத்தோட பழைய பெயர் அப்படிங்கிறது குடந்தை அப்படின்றது இருக்கு. சரியா கண்டுபிடிச்ச அந்த நேயருக்கு வாழ்த்துக்கள் பல பல. ரைட், ஓகே. நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 10:25. இப்போ நம்ம கேட்க போற பாடல் பாத்தீங்கன்னா தென்றலே என்னை தொடு. இந்த படத்திற்காக கேட்க போறோம். கே ஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் பாடிய பாடல் இளைய

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 10:30.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes

0: The BRICS countries, as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: விமன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்னவதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, ஊர் பெயர்கள் உங்களுக்காக குறிப்புகளாக கொடுக்கப்படுது. அந்த குறிப்புகளை வச்சு அது என்ன ஊர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், யாருங்க? தஞ்சாவூர் நடராஜபுரம். ஓகே சார், சொல்லுங்க சார். ராஜு விக்ரமம். ஐயா போலாமா? முதல் குறிப்பு பாத்தீங்கன்னா, ஆதாரம், ஏகம் இப்படியெல்லாம் பொருள்படக்கூடிய சொல் இதுல இருக்கு. இல்ல, நீங்க டவர் கிடைக்கிற இடத்துல வந்துடணும்.
2: மணப்படையூர்ல இருந்து
1: பிரபு சார், நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க.
2: சவுண்ட குறைச்சிங்க.
1: நாளையில இருந்து வரும்போது நீங்க ஆஃப் பண்ணிடுங்க, சரிங்களா?
2: சரிங்க மேடம்.
1: சரி, வாங்க இப்ப போலாம். ஆதாரம், ஏகம் இப்படியெல்லாம் பொருள்படக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்குங்க. உடல் உறுப்புகள்ல ஒன்று இதுல இருக்கு. மேன்மை அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. இது ருசி அறியாது அப்படிங்கிறது பழமொழி. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களே, நீங்க வந்தீங்கன்னா ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு இங்க பேசுற மாதிரி வாங்க, ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: நான்
1: முகப்பேர்ல இருந்து பிரமீலா மேடம் சொல்லுங்க. ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க. ஆதாரம், ஏகம் இப்படி எல்லாம் பொருள்படக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்குன்னு சொன்னேன். கடவுள், அந்த சொல்லே கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாவும் இருக்கு மேடம். மொத்த குறிப்பு உடல் உறுப்புகள்ல ஒன்று இதுல இருக்கு மேம்.
3: கை
1: மேம், அது வேற மாதிரி யோசிங்களே.
3: உடல் உறுப்பு கரம்
1: மேம். இன்னும் அது கரத்துக்கு ஆப்போசிட்டா யோசிங்க.
3: சீரம்.
1: ஓகேவா, அது சரியான விடை. மேன்மை அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. அந்த சொல்லே பொருள், இத பொருளை இத பார்த்து வாங்கணும்னு பொருள்படும்.
3: தரம்.
1: தரம், ஓகே. இது ருசி அறியாது. இப்ப நீங்க சொல்லலாம் மேடம்.
3: சிதம்பரம்.
1: சிதம்பரம், அவ்வளவுதான் மேடம். இந்த ஆதாரம், ஏகம் இப்படி எல்லாம் பொருள்படக்கூடிய சொல் சிதம்பரம் அப்படிங்கறது மிக சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி.
1: ஆதாரம், ஏகம் இப்படியெல்லாம் பொருள்படக்கூடிய சொல் அப்படிங்கிறது பரம். உடல் உறுப்புகள்ல ஒன்று இதுல உள்ளது. சிரம் அப்படிங்கிறது மலை உச்சியும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதையும் நம்ம அடுத்த முறை சொல்லும் போது ஞாபகத்துல வச்சுக்கலாம். மேன்மை அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல் பாத்தீங்கன்னா தரம் அப்படிங்கிறது. இது ருசி அறியாது, பசி ருசி அறியாது அப்படிங்கிறது பழமொழி. ஆக அப்படி இப்படி திருப்பி போட்டு பார்த்து முகப்பேரிலிருந்து பிரமீலா சிதம்பரம் அப்படின்னு சரியான விடைய சொல்லிட்டாங்க. திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலமாக மருவி சிதம்பரமா ஆயிருக்கு. தில்லை மரங்கள் நிறைந்த காடாக முற்காலத்துல இருந்ததால தில்லை அம்பலம் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. நேரம் பார்த்தீங்கன்னா 10:35 ஆயாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நேயர்கள் அப்படி

போட்டு வச்சிருக்காங்க வாழ்த்துக்களை. அப்படி ஒரு இதில் பார்த்துடலாம். பாபு அவர் தொடர்ந்து இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் வலங்கைமான் ஆட்டோ துரை அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து, ஏழுக்கிணறு தேவா பாபு முள்ளக்காடுலேருந்து, குணாலன் மிக சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு பன்ருட்டி ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா, அவர் பன்ருட்டிலேருந்து குணாலன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலப்பேடு தயாலன் பிரேம்நாத் பிரேம் அவரை தொடர்ந்து, வீர ராகவன் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, மீரா வெங்கட்ராமன் சுகுணா, வீர ராகவன் கோபி அவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் அன்புராணி சுகுணா இவங்கெல்லாம் வந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் பிரமீலா தமிழ்ச்செல்வன் மீரா வெங்கட்ராமன் மாலினி தேவி அருணாச்சலம் சிவன் அருண் ஏழுக்கிணறு தேவா வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போட்டவங்களே போட்டிருக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். எல்லா நேயர்களுமே விடைகளை நீங்கள் அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து அவங்கள தொடர்ந்து, தீட்டாளம் டிசி ராஜேஷ் சண்முக சுந்தரம் இவங்கள்லாம் வந்து விடைகளை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவன் அருண் அவங்க ரைட், மீரா வெங்கட்ராமனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நேயர்கள் முத்துமாரி கொருக்குப்பேட்டையிலிருந்து இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். மரகத வீணை படத்திற்காக வரக்கூடிய பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களை நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க?
2: வணக்கம் மேடம், நான் கும்பகோணத்திலிருந்து நந்தகோபால் பேசுறேன் மேடம்.
1: கும்பகோணத்திலிருந்து நந்தகோபால் சார், இப்பதான் வரீங்க நீங்க? நந்தகோபால் சார் இன்னைக்கு வந்திருக்கீங்க, ரைட்? ஓகே. முதல் இரண்டு எழுத்து உடல் உறுப்பு.
2: முதல் இரண்டு எழுத்து உடல் உறுப்பு, ஓகே.
1: அடுத்து பாத்தீங்கன்னா, முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் சேர்ந்தால் மிகுதி, நிறைய இப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல் கிடைக்குது.
2: மூன்றாவது
1: குறிப்பு புராணங்கள் இதிகாசங்களோடு தொடர்புடைய ஒன்று. நான்காவது குறிப்பு திரையோடும் தொடர்புடையது, பாம்போடும் தொடர்புடையது. நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம். பழைய ஹரி.
1: ஹரி வாங்க.
3: பல்லடம்.
1: பல்லடம் அப்படிங்கறீங்க, இப்பதான் வந்திருக்கீங்க, காலையில இருந்து நீங்க வரல.
3: இல்ல இல்ல, ஒரு லைனே கிடைக்க மாட்டேன்,
1: இப்பதான் கிடைச்சிருச்சு. இல்ல ஹரி சார், அத விளக்கிடலாமா?
3: படம். அப்புறம் வேற என்ன சொன்னீங்க?
1: அப்புறம் புராணங்கள் இதிகாசங்களோடு தொடர்புடைய ஒரு சொல்
3: என்னவா
1: இருக்கும்? நன்றி, நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. ரொம்ப ஈஸிங்க, இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நேயர்களே, நீங்க பங்கேற்றீங்க அப்படின்னா உடனே பேசிருங்க, அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட வாய்ப்பு அமையும். வணக்கம். யாரோ வராங்க, ஆனா தெரியல, பேச தயங்குறாங்க. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இப்ப வந்து ஊர் பேர் அவர் அசால்ட்டா கண்டுபிடிச்சு போயிட்டாரு, பல்லடம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு ஹரி. ஆனா அதுக்கான விளக்கம் இருக்கு. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. இல்ல, நீங்க கொஞ்சம் சவுண்ட் இல்லாத இடத்துல வந்துருங்க. சோழமலையா?
4: சோழமாதேவி.
1: சோழமாதேவி, சொல்லுங்க மேடம். சோழமாதேவியில இருந்து யார் பேசுறீங்க? தவமணிமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல் இரண்டு எழுத்து உடல் உறுப்பு. அவர் ஊர் பேரே சொல்லிட்டாரு, அது பல்லடம் அப்படிங்கறது சொல்லிட்டாரு. இப்ப நீங்க அந்த பல்லடத்திலிருந்து எனக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, புராணங்கள் இதிகாசங்களோடு தொடர்புடைய ஒரு சொல் இதுல இருக்கு, அது என்னன்றதுதான் நீங்க எனக்கு சொல்லணும். சரி, ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம். விவத் பாரதி.

0: பண்பலை.
1: வணக்கம் மேடம், நான் ரெட்டியூஸ்லேருந்து ஹயாத் பாஷா ஜெய்பொன்னிசா.
0: ஆ
1: பல் மேடம் படம் அடுத்ததாக.
0: ஐயோ அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தாரே, ஆனால் கட் ஆகிடுச்சு. ஹயாத் பாஷா அவர் திரும்பவும் வந்தால் நம்ம அட்டன் பண்ணலாம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: புராணங்கள் இதிகாசங்களோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. என்னவா இருக்கும்?
2: பல்லடத்துல படலம் இருக்கு.
0: படலம் இருக்குல்ல, ரைட். மேடம் இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு இருக்கு. மேம் பல வகை காய்கறிகளை தனித்தனியே போட்டு வைக்கக்கூடிய அந்த தட்டோட பெயர், அந்த தடுப்பு மாதிரி இருக்கும், அஞ்சரப்பட்டி மாதிரி காய்கறிகளுக்கும் அப்படி இருக்கு. அது கூட இந்த ஊரோட இதுல இருக்கு.
2: பல்லடத்துல
0: இருக்கா? பல்லம் அப்படிங்கிற ஒண்ணு, பல வகை காய்கறிகளை தனித்தனியா போட்டு வைக்கக்கூடிய அந்த தட்டோட பெயர் அது.
2: பல்லம் வந்து நான் இப்பதான் மேடம் கேள்வி பண்றேன்.
0: இப்பதான் பண்றீங்களா?
2: காய்கறி போட்டு வைக்கும் தட்டா?
0: ஆமா. இப்போ நம்ம வந்து அஞ்சரப்பெட்டியில பாத்தீங்கன்னா எப்படி அந்த கேப் இருக்கும், தனித்தனியா கடுகு வைக்கிறதுக்கு ஜீரகம், அந்த மாதிரி காய்களை வகைப்படுத்தி வைக்கிறதுக்கு அந்த தட்டுக்கு பேர் பல்லம்.
2: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி. திருப்பூர் மாவட்டம், திருப்பூரில் பின்னலாடைக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர் தான் இந்த பல்லடம் அப்படிங்கிறது. இந்த முதல் இரண்டு எழுத்து பல் அப்படிங்கிறது, முதல் எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் சேர்த்தால் மிகுதி நிறைய இப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சொல் பல அப்படிங்கிறது. புராணங்கள் இதிகாசங்களோடு தொடர்புடையது படலம் அப்படிங்கிறது. திரையோடும் தொடர்புடையது, பாம்போடும் தொடர்புடையது. பாம்பு படம் எடுக்கும், திரையிலையும் படம் வரும், அதுதான் கொடுக்கப்பட்டது. ஐந்தரைப்பட்டி போல பல வகை காய்கறிகளை தனித்தனியே போட்டு வைக்கக்கூடிய அந்த தட்டோட பெயர் தடுப்பு பல்லம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் பல்லடம் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் பல பல.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள். கேட்போம், ரசிப்போம், உணர்வோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என் கேள்விக்கு என்ன பதில், இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இங்க தீட்டாளம் டி சி ராஜேஷ், வேலு கிரிஷ், இவங்கெல்லாம் வந்து மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், ஹரிகரன், மேலப்பேடு தயாளன், காஞ்சனா, கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், மா செல்வநாதன், குணசுந்தரி, இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களையும் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுணா, இவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லலாம். அண்ட் ஜென்னிஃபர், அவங்களும் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவர் வந்தார், கட் ஆயிடுச்சு. கார்த்திக் சோழா, அவங்களை தொடர்ந்து நிறைய நேயர்கள் வந்து இப்படி விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லாம் நேயர்களுக்கும் நன்றிகள் பல பல. நிலையத்தில் நேரம் 10:50.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026,

0: a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக சித்ரா பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசையில் வாலியின் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாங்க வணக்கம் நேர்களை, நீங்கள் வந்தீங்கன்னா பேசணும், அதுதான் நம்ம அடுத்தடுத்த நேர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பு அமையும். கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், தீட்டாளம் டி சி ராஜேஷ், புரசுவாக்கம் சௌந்தரராஜன், மேட்டுப்பட்டி கண்ணன், வீர ராகவன், இவங்கள்லாம் வந்து இந்த ஊர் பெயர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம், ஜீவானந்தம், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஹரிஹரன், வேலு கிருஷ், திருவேற்காடு வேலு, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், இவங்கள்லாம் வணக்கம். யாரோ வராங்க, ஆனால் வந்து நேயர்கள் பேசதா தயங்குறாங்க. இப்போ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நம்ம அடுத்த குறிப்புக்கு நான் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு நேயர் வராங்க. வாங்க வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வாழ்க்கை மடிப்பாக்கம் கோபாலன் சேமா இருக்கலாமா?
0: சூப்பரா இருக்கும் கோபாலன் சார், சொல்லுங்க. ரைட், ஓகே. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் இருபொருள் தரக்கூடிய ஒரு சொல் இருக்குங்க ஐயா. இது வந்து தானியங்களை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறையை குறிக்கக்கூடியது. அப்புறம் விருந்தினர், அந்த கூட்டம் சூழ விருந்தோம்பல் நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த விருந்தினர் கூட்டம்ன்ற இடத்துக்கு பதிலாக நம்ம ஒரு சொல் போட்டோம்னா அந்த சொல் கிடைச்சிரும். அரசனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி இதுல இருக்குங்க. பருவ, ஐயா நான் ஃபுல் குறிப்பிய சொல்லிடுறேன் ஓகேவா? பருவ காலங்கள்ல ஒன்று இதுல இருக்குங்க ஐயா. அதே மாதிரி அரசர்களுடைய வசிப்பிடத்தை இப்படியும் சொல்லலாம். அரண்மனை, மாளிகை, வேற வேற எப்படி சொல்லுவோம்? சரிங்க ஐயா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நன்றி, சாரி எல்லாம் கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ரொம்ப ஈஸியானதுங்க இந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்படியே நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், எர்ணாவிலிருந்து மாலா பேசுறேன்.
0: மாலா சொல்லுங்க, என்ன ஊரா இருக்கும்?
2: அரசன் வந்து
0: கோ,
2: காலம் வந்து கோடை,
0: கோடை
2: கோட்டை வந்து அரண்.
0: ஓகே சூப்பர்.
2: அது விடை சரியா தெரியலீங்களே.
0: ஐயோ மேடம், சமயம் கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க விடைய சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த நேருக்கே போவேணா.
2: பட்டுப்பட்டீங்களா?
0: யோசிக்கலாமா?
2: சரிங்க மேடம்,
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: புதுக்கோட்டை.
0: யாருங்க? கும்பகோணத்திலிருந்து மீனாட்சி. இப்பதான் வரீங்களா?
3: ஆமா மேடம்.
0: புதுக்கோட்டை அப்படிங்கறது மிக சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மதுரை மீனாட்சி, இது கும்பகோணம் மீனாட்சி. வாழ்த்துக்கள் மேடம்.
3: கும்பகோணம் மீனாட்சி,
0: வாழ்த்துக்கள். பை. அவ்வளோதாங்க, புதுக்கோட்டை அப்படிங்கிறது தாங்க ரொம்ப சரியான ஒரு விடை. தொன்று சொட்டு அந்த இயற்கை குகை, பாறை இருக்கைகள், இதெல்லாம் மனிதன் வாழ்ந்திருக்கக்கூடியதுக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த புதுக்கோட்டை அப்படிங்கிறது. புதுகை அப்படிங்கிறது தான் இதோட பழைய பெயராக இருந்திருக்கு. முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா இருபொருள் தரக்கூடிய சொல் புடை அப்படிங்கிறது. விருந்தினர் புடை சூட அப்படிங்கிறது தான், அந்த விருந்தினர் கூட்டம்னு கொடுத்த அந்த கூட்டத்தில் புடை சூடன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அரசனை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழி கோ, பருவ காலங்களில் ஒன்று கோடை, அரசர்களுடைய வசிப்பிடத்தை இப்படியும் சொல்லலாம் கோட்டை அப்படிங்கிறது. ஆக மொத்தம் பன்ருடி தொடங்கி இப்ப புதுக்கோட்டை வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
4: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:00.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்ன பாடல்? வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடல் இது. ராஜ நாகேந்திராவின் இசையில் கண்ணதாசன் ஏற்றிய பாடல்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இனி சிட்டுக்குருவி படத்திற்காக வரக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என்றும் இனியவை நிகழ்ச்சியில இணைந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:10.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries.

0: nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: இனி என்றும் இனியவை நிகழ்ச்சியில தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இது நிழல் நிஜமாகிறது படத்திற்காக.

0: பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான் நம்மோடு இணைகிறார் வரலாற்று ஆய்வாளரும் பேராசிரியருமான முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமைப்பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன்

0: செக்ஷன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு ரூம் நம்பர் 27 ஆல் இண்டியா ரேடியோ காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 11:20.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: எங்க இருக்க
5: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
4: இது சட்டுன்னு முடியற வேலை.
6: எப்படி?
4: கேவைசியில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
6: மத்த சேஞ்சஸ்க்கு
4: வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
6: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
4: RBI சொல்கிறது,
7: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
2: இனி என்றும் இனியவை நிகழ்ச்சியில தொடர்ந்து வரக்கூடிய பாடல் திருசூலம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது, MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்.

காலம் கடந்த காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தாம்பரத்திலிருந்து சுகுணா, மீரா வெங்கட்ராமன், புஷ்பா பம்மல் காமராஜபுரத்திலிருந்து, முகமது பிலால், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, காஞ்சிபுரத்திலிருந்து இளங்கோ, எருவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், தீட்டாளம் டி சி, ராஜேஷ் மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், பெரும்பாக்கம் வனஜா, வீரராகவன் மாதவரத்திலிருந்து, உரசுவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன், வாரியாங்கல் கதிரவன் கொளஞ்சிநாதன், பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், மேலப்பேடு தயாளன், ஹரிஹரன், சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சியிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, சரவணன், அமுதா இவங்க எல்லாரும் காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுட்டு இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. வலங்கைமான், ஆட்டோதுரை, மணலி பெரியசைக்காடு, ஜெயக்குமார், ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லேருந்து இப்படி எல்லாரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள். கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை

0: 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:30.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் தி பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
6: 1-800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் SP பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது, MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில், நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் செல்வராஜ் அப்பு ஐனாவரத்திலிருந்து, மாதவரம் வீரராகவன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து, கோபால் சாம்பல்பட்டியிலிருந்து, முத்துமாரி கொருக்குப்பேட்டையிலிருந்து, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, தீட்டாளம் டி சி ராஜேஷ், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, இவங்கெல்லாம் வந்து இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க.

0: இருக்கும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்தடுத்து என்னென்ன பாடல் வரும் அப்படின்னு ஆவலை தூண்டிக்கிட்டே இருக்கு இல்லையா? வரக்கூடிய பாடல்கள் நிலையத்தில் நேரம் 11:40.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இனி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் முதல் இரவு படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அன்னை ஓர் ஆலயம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

இன்றைய பாடல் தேடல் எல்லாம் என்றும் இனியவையில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சுகுணா நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் மீரா வெங்கட்ராமன் அவங்கள தொடர்ந்து மேலப்பேடு தயானந்த் ஷண்முகம் அவர் வந்து இள ஷண்முக சுந்தரம் சுந்தர பெருமாள் கோவிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பொரசுவாக்கம் சவுந்தரராஜன் அடிவளத்திலிருந்து கோகுல் ரவி அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி மந்திரமூர்த்தி அவருமே நாகர்கோவிலிருந்து முகமது பிலால் டி ரங்கநாதன் இவங்கள்லாம் வந்து பாடல்கள் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இனி என்றும் இனியவையின் நிறைவாக தர்மயுத்தம் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் எம்ஜி வல்லபன் கற்பனையில் இளையராஜாவின் இசையில்

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: என்றும் இனியவை.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை இணைந்திருங்கள். இது பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: ரெட்ரோ நேரம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:07. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். காலம் கடந்தும் சில பாடல்கள் நம்ம முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். நம் இதயத்தின் ஓரத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த இசைப்பயணம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி 1970, 80, 90 இந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள் எப்போவுமே ஒரு எவர்கிரீன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 80களில் வெளியான திரைப்படங்களில் இருந்து தான் இன்னைக்கு உங்களுக்கு பாடல்கள் ஒளிபரப்ப வரும். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 12:07:35. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராமுடைய குரலில் எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

நேரம் 12:13. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க. முத்துலிங்கத்தோட வரிகளில் இளையராஜாவோட இசையில காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 12:18. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க. வைரமுத்தோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 12:23. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நடத்த பாடல் புலமை பித்தரின் வரிகளில் இளையராஜாவினுடைய இசையில் ஜித்ராவினுடைய குரலில் கோடை மழை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. கேட்கலாம், வாங்க.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: வி குமார் சார், புன்னகைமணன் பூவிழி கிணறு ருக்மணிக்காகன் சாங் அது அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜரம் வந்திருக்காரு, பால் சார் வானிலா பாடினாருங்க. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும்பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கு எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
0: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.

நேரம் 12:29:38. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஜானகியினுடைய குரலில், கங்கை அமரனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசை சேர்ந்து இசைத்த பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

நேரம் 12:34:30. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மனு மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. பெரியசுடனுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில் என்ன பெத்த ராசா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் வாங்க.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS 05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS 05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரோவின் இந்த வெற்றி விண்வெளித்துறையில் மற்றொரு மகத்தான சாதனையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறமைகளை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவுக்கும் இந்திய தொழில்துறையினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது நமது விண்வெளி திட்டங்களுக்கு புதிய வலிமையை சேர்ப்பதோடு ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்திய விண்வெளித்துறை புதிய உச்சங்களை எட்டி வருவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சாதனைகள் விண்வெளித்துறையில் இந்தியாவை உலகளாவிய சக்தியாக மாற்றும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.

0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், நாட்டின் விண்வெளி தேவைகளை நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று கூறினார். தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரோவால் மட்டுமே அவற்றை பூர்த்தி செய்ய இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் இந்தியாவிற்கு 100க்கும் அதிகமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் நிலையில் 56 செயற்கைக்கோள்கள் மட்டுமே உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏவுதளத்திற்கான கட்டுமானப் பணிகள் திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். ககன்யான் விண்கலத்தின் முதற்கட்டமாக இந்த ஆண்டே ஆளில்லா விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பிரிக்ஸ் மற்றும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த மூத்த நீதிபதிகள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்றுள்ள நீதித்துறை பிரதிநிதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளார். நீதித்துறையில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்த நேரடி கலந்துரையாடலாக இது அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. மதுரா மற்றும் பிருந்தாவன் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்களின் தேவைகளுக்கேற்ப போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் ட்ரோன் காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிரூட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை உண்மையையும் கடமை உணர்வையும் மக்களுக்கு போதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ண பகவானின் போதனைகள் தன்னலமற்ற சேவைகளுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டு மக்கள் அனைவரது வாழ்விலும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகிட கிருஷ்ணரை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்படுவதுடன் தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அந்த பயிற்சி மையத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற இளம் ராணுவ அதிகாரிகள் தற்காப்பு கலை, குதிரையேற்றம், களரி பயிற்று, பதுங்கு குழி தகர்ப்பு போன்ற சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அங்குள்ள திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி நேரிட்ட இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய 5,053 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவிலிருந்து சென்றுள்ள மீட்புக் குழுவினர் சிலிமி மின்திட்ட பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். உணவகங்கள், இனிப்பகங்கள் மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட 1,730 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில

0: சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்வத் முகபாத்யாய் தெரிவித்துள்ளார். தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்தும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணுசக்தி திட்டங்களை ஈரான் கைவிடாவிட்டால் அந்நாட்டிற்கு எதிராக பொருளாதாரம் மற்றும் ராணுவ ரீதியிலான தடைகள் விதிக்கப்படும் என்று கூறினார். எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய சர்வதேச அளவிலான அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் பேச்சுக்கள் நடத்த காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரகுவீர் மலைப்பகுதியில் நேற்றிரவு நேரிட்ட இந்த நிலச்சரிவால் சதாரா மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அருணாச்சல் பிரதேசத்தின் தவாங் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவால் அசாம் அருணாச்சல் பிரதேசம் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் இதுபோன்று அடிக்கடி நிகழும் பாதிப்புகளை சரிசெய்ய இப்பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தெற்கு உட்புற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நாதன் பார்க்கியை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 13-11, 11-7, 5-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மியூ கிஹாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.

நேரம் 12:50:47. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க. வைரமுத்தோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: 102.3 பாட்டுக்கு இட்டான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: வணக்கம் நேர்களே, 1:01 ஆக போகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பமான பாடலை எனக்கு தெரிவித்து அந்த பாடலை செவி வழியாக கேட்டு இன்பம் வரக்கூடிய நேரம் இது. காலையிலிருந்து அழைப்புகளில் யாரெல்லாம் வந்தீங்களோ அவங்க யாரும் இந்த முறை, அதாவது இந்த 1 மணி நேரம் அழைப்புக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் முதல்ல தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 2952208833, 2838987. வெளியூர் நேரில் இருந்த சென்னையினுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். நாங்கள் கால் பண்ணுங்க, ஆனால் சரியாக ஆன்சர் பண்ணலை, அதனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்லாம் நீங்கள் செய்யாமல் காலையிலிருந்து நீங்கள் அழைப்பில் வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த எண்ணுக்கு நீங்கள் டயல் பண்ணாமல் இருந்து ஒளிபரப்பக்கூடிய பாடல்களை கேட்டு

இன்பம் பெறுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக, பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க அப்படின்னு சொல்லி பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 1:09 ஆகுது. நிகழ்ச்சியில் இணைய போற நேயர் யாருன்றதை பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: நாகராஜன் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார், எந்த படத்துல சார் பாடல் வேணும்?
1: கிழக்கு வாசல் படத்துல இருந்து வீட்டுக்கு வீடு வாசல்.
0: ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். நேயர்கள்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வச்சுருந்தோம், அதாவது புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து பெருந்தன்மைக்கு உரியவர்கள். அந்த தன்மையை நான் வந்து ரொம்ப மனசார பாராட்டுறேன். புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து அமைதியாக இருந்து அவங்களுடைய விருப்பமான பாடலை நாமளும் கேட்டு ரசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குதுங்களையா? எஸ், அந்த வகையில் நாகராஜ் சார் விரும்பி கேட்ட பாடல் இதோ இப்போது நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 1:14 ஆகுது. நம்மளோட நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாரு அப்படின்றத கேட்டுடலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்
0: சார், நல்லா இருக்கேன் சார். புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு உடனே உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது.
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: சரி சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: எனக்கு கொண்டாடுறதுமா வெற்றி விழாங்கிற படத்துல இருந்து மாறுகோ மாறுகோ மாறுகி.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்காக இந்த பாடலை இப்ப நம்ம ஒளிபரப்பு செஞ்சிடலாம். நிகழ்ச்சியில இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்,
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி சார். செந்தில் கண்ணன் சார் விரும்பி கேட்ட மாதிரி எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில இதோ வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் இப்ப சரியா 1:20 ஆக போகுது. நம்மளுடைய இணைப்பு அடுத்த நேர் யாருன்றதை கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
1: மாணிக்கம் கேக்கு நகர். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். மாணிக்கம் சார் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: இது ரோசாப்பூ ரவிக்கேகாரி படம். அதுல பாத்தீங்கன்னா வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுடைய விருப்பமான படலை இப்ப கேட்டலாம். ரொம்ப நன்றி மாணிக்கம் சார், நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. மலேசியா வாசுதேவன் மற்றும் சிவகுமாருடைய குரல்களில், கங்கையமரனுடைய வரிகளில், இளையராஜாவோட இசையில இது அந்த பாடல் கேட்கலாம். வாங்க.
2: பெத்தலை பெத்தலை பெத்தலையோ.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பத்த, கண்ணால ஆனதம் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும் நாங்க, நிஜமாக வருவேங்க. வெத்தல வெத்தலையோ கொழுது வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுது வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

0: நேரம் 1:24 ஆகுது. நிகழ்ச்சியில இணையம் போற அடுத்த நேயர் யாருன்றதை பாத்திரலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
1: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், திருச்சியில இருந்து சாரநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
1: ஒரு நானும் ஒரு தொழிலாளி படத்துல இருந்து ஒரு நிலவு மலர் நடனம் போட்டி கலையரங்கணும் பாடல் இருக்குமா? அந்த பாடல் ஒளிவருமா? ரொம்ப நன்றிமா. நன்றி.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சாரநாதன் சார், நிகழ்ச்சியில இணைந்ததற்கு நன்றி. உங்களுடைய விருப்பமான பாடலை இப்ப நம்ம கேட்கலாம். நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில கேட்கலாம். வாங்க.

0: பகவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான் நம்மோடு இணைகிறார் வரலாற்று ஆய்வாளரும் பேராசிரியருமான முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமை பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அது எனக்கு பெருமை தான்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நேரம் 1:31 நிகழ்ச்சியில் நம்மளோட இணைப்போர் அடுத்த நேரம் யாருன்றதை கேட்டுடலாம். வணக்கம். ஹலோ.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் எங்க இருந்து?
5: நான் பெரம்பூர்ல இருந்து அனுசியா பேசுறேன்.
4: அனுசியா, சொல்லுங்கம்மா. ஓ, சூப்பர் சூப்பர்.
5: எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்? வருஷ கணக்குல வெயிட் பண்ணி. வணக்கம் வணக்கம் மேடம். எனக்கு தாமரை மஞ்சத்துல இருந்து, ஆலயம் என்பது வீடானாசை வைத்தான்.
4: நீங்களே சூப்பரா பாடுறீங்களே. சூப்பர் சூப்பர் அனுசியா, உங்களுக்காக அந்த பாடலை நிச்சயம் ஒளிபரப்பு செஞ்சிடலாம். இணைந்திருங்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பி. சுசிலா மற்றும் ஷோபா இவங்க

0: நேரம் 1:35 30 நொடி ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த நம்முடைய இணைப்புற நேர் யார்ன்றதை கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: சென்னையில இருந்து குமார் மேடம்.
0: குமார் சார், எந்த ஏரியா? சென்னையில.
1: சென்னையில பாடம்பாக்கம் மேடம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: ஜெயகன்ல இருந்து தாய்மணி கொடி மேடம்.
0: ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடலை போட்டுடலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நன்றி, நன்றி குமார் சார். நிறைய பேர் இன்றைக்கி வந்து புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதும் நிறைய புது நேயர்கள் வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எஸ்பிபியோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், வித்யாசாகரோட இசையில், ஜெய்ஹிந்த் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 1:41 ஆகுது. நம்மளுடன் ஏன் போற நிறைவு நேரி யாருன்றதை பாத்திரலாம். வணக்கம்.
1: சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
0: விஜே நாராயணன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: பெற்றால்தான் பிள்ளையாமா.
0: பெற்றால்தான் பிள்ளையா, என்ன பாடல் சார் வேணும் அதுல இருந்து? சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுலாம். நன்றி சார், நன்றி சார். நாராயணன் சார் விரும்பி கேட்ட மாதிரி பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி பதவி வகித்து வருவதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், இரு நாட்டு மக்களின் வளமான எதிர்காலத்திற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் பங்களிப்பை பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் எடுத்துரைத்துள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றி அனைவரது வாழ்விலும் நேர்மறை ஆற்றல் வலிமை கிடைக்க வாழ்த்தியுள்ளனர். இந்நன்னாளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் கிருஷ்ணர் பாதங்களை வரைந்தும் மலர்களால் அலங்கரித்தும் வெண்ணெய், அவல், பொறிக்கடலை உள்ளிட்டவைகளை படைத்தும் வழிபடுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தியை

0: ஏராளமான மக்கள் இன்று காலை முதல் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மருதூரில் உள்ள அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு தரிசனத்தை தொடர்ந்து உற்சவ மூர்த்தி வீதி உலா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோகுலாஷ்டமி எனப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ண ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா உரியடி திருவிழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபால சாமி கோவிலில் இன்று காலை சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றன. இதேபோன்று ராதாகிருஷ்ணன் சமேத கோகுல கிருஷ்ண ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை உரியடி திருவிழா நடைபெறும். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரன் பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரம்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோயிலில் கோகுலாஷ்டமியையொட்டி காலை 6 மணி முதல் துளசி பூஜை, தரிசன ஆரத்தி, சந்தியா ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சிறுவர்கள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு கோயிலில் வலம் வந்தது பார்ப்பவர்களை கவர்ந்தெழுத்தது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து நடனமாடி உற்சாகமாக இந்நாளை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் பிரசித்தி பெற்ற பொருந்து நின்ற பெருமாள் திருக்கோவிலில் இன்றிரவு உரியடி திருவிழா நடைபெறுகிறது. அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தென்காசியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து வருகை புரிவதால் விழா களை கட்டியுள்ளது. கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயங்கள் வண்ண வண்ண ஒளி அலங்காரங்களுடன் ஒளிர்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இவ்விழாவில் பங்கேற்க மக்கள் அங்கு வருகை புரிந்துள்ளனர். GSLV F-17 ராக்கெட் மூலம் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 36,000 கிலோமீட்டர் தொலைவில் புவி நிலை சுற்றுவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளித்துறையின் சாதனைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதல் புவிசார் இமேஜிங் செயற்கைக்கோளின் வெற்றி இந்திய விண்வெளித்துறையின் புதுமையையும் தொழில்துறையின் வளர்ந்து வரும் பலத்தையும் பறைசாற்றுகிறது என பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் மாநாடு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றம் சார்பில் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாட்டில் நீதி வழங்கும் நடைமுறைகள், சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களில் விவாதங்கள் இடம்பெறும். முதல் நாளான இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்யா, சீனா, எகிப்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாட்டு நீதித்துறை தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவுள்ளார். நேபாள பெருவளத்தில் உருக்குலைந்த திரிசூலி நீர்மின் நிலைய சுரங்கத்திற்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளின் முதற்கட்டமாக 2 பேர் 10 நாட்களுக்கு பின்னர் இன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் மேலும் 150 பேரை மீட்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கொன்னையாறு கிராமத்தில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 2 வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை இன்று சந்தித்து பேசிய அமைச்சர், கடந்த கால ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் கூறினார். மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இப்பேச்சுவார்த்தையின் போது உடனிருந்தனா். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் காவிரி ஆற்றில் மண்டியுள்ள செடி புதர்கள் அகற்றும் பணிகளை இன்று துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,

0: வாய்க்கால்களில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கும் பணிகள் விரைவில் துவங்கும் என்றார். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகள் நடைபெறுவதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் முக்கொம்பு மேலணைக்கு இன்று வந்தடைந்தது. இந்த தண்ணீர் ஓரிரு நாட்களில் கல்லணை சென்றடையும் என்றும் நாளை மறுநாள் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 92.16 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,790 கனஅடியாக உள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக 7,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டு மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் மாற்றுப் பயிரை சாகுபடி செய்ய விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். குறைந்த நீரை பயன்படுத்தி சிறுதானியங்கள் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மழைப்பொழிவு குறைவாக உள்ள சூழ்நிலையில் குறைந்த நீர் தேவைப்படும் மக்காச்சோளம், நிலக்கடலை, பயிர் வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற மாற்று பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் மூலம் நீர்வளத்தை சிக்கனமாகவும் பயன்படுத்துவதுடன் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
0: பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதியோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் பணி நாளை முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சை மண்டலத்திற்குட்பட்ட ஓவியர்களின் சிறந்த படைப்புகள் நாளை முதல் 2 நாட்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை நெதர்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை ஆஸ்திரிய, செக் குடியரசு இணையுடன் இன்று மோதவுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55:27. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது உங்களுக்காக 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தக்ஷ யோஜனா பற்றி சிறப்பு தகவல், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நேயர்களோடு கேம் ஷோ, 5 மணிக்கு பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6 மணிக்கு பக்தி மாலை, திரை இசையில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் இடம்பெறும், 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம், 7:15 தமிழில் செய்திகள், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் திரு சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி திரு கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு வயலின் இசைக்கலைஞர் மணிபாரதி அவர்களுடன் நேர்முகம், இசையும் நானும் உடன் உரையாடுகிறார் ஷாலினி, 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே, காலத்தை கடந்து நிற்கும் இனிமையான சுகமான பாடல்கள், 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, நேயர்களுடைய விருப்பமான பாடல் முகநூல் வழியாகவும் புலனம் வழியாகவும் தேர்வு செய்து ஒளிபரப்பு.

படும். 11 மணிக்கு மனசு மயங்கும் சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கலாம்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. உங்கள் மனதோடு பேசும் குரல், ஒரு விரல் அசைவு, ஒரு நரம்பின் அதிர்வு, 1000 உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த வயலின் இசையின் பின்னால் இருக்கும் அனுபவங்களையும் அழகான இசை பயணத்தையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள்.
1: விகுமார் சார் புன்னகைமணன் பூழி கிணறு மணிக்காகன் சாங் அதை அவர் பண்ணது தான். அவர் வந்து கிட்டத்தட்ட 120 படம் பண்ணியிருக்காரு, ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் என்ன அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜெயராமம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க. அதில் ஒரு சோலோ வருது, அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜெயராம வந்திருக்காரு, பால் சார் வானிலா பாடினாரு. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாரு, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கு எனக்கு காட்டுறாருங்க. ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க.
0: கேட்போம், ரசிப்போம், உணர்வோம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நேரம் 2 மணி ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: ஆமாம் நேர்களை, எங்கள் செயல் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைய போகிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான், உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நம்ம பொதுவாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு மனிதருக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நமக்கு சுவாசிப்போம், எதுவும் பண்ணும், அது அடிப்படையாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, மனிதனால் சுவாசிப்போம், அந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்கும் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது. அந்த மாதிரி வந்து என்னென்னா, பணம், காசு, துட்டு இதெல்லாம் இல்லாமல் மனுஷ வாழ்க்கையில் நம்ம வாழ முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டினை கேட்டால், கொஞ்சம் என்ன சொல்கிறது, முடியும் அப்படின்னு ரொம்ப குறைவாக தான் சொல்ல முடியும். ஸோ பணம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வாழ்க்கையில் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான்.

0: நம்ம இருக்கோம். சரிங்க, ஏன் இது அப்படி அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பணம் ஓரியன்டாக. ஏன்னா பணத்தை பற்றி தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஸோ அந்த பணம் வந்து எப்படி இருக்குது, மனித வாழ்வில் என்னவா பண்ணுது, தத்துவ பாட்டாக இருக்கலாம். பணம் வந்தவுடனே இப்போ பணம் வந்தவுடனே இப்போ மாறிட்டான்பா, ஆளே ஒரு மாதிரி மாறிட்டான்பா. பணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தான், பணம் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி மாறிட்டான். ஒரு மாற்றம், அந்த மாதிரி மாற்றங்கள் இருந்திருக்கா அப்படின்லாம் சொல்லும். இந்த மாதிரி சாங்கெலாம் நம்ம கேட்க போகிறோம். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறது நான், உங்கள் ஆர்ஜி நாகராஜ். ஸோ நிகழ்ச்சியோட மொதல் பாட்டே எந்த திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சூது கவும் திரைப்படத்திற்காக கானா பாலா ஆண்டனி தாசன் குரல்களில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Hey dude.
2: Hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much da.
1: So sad.
2: Kachaku, kachaku, kachaku, kachaku na ji, kachaku, kachaku, kachaku.
3: Kaase pana kutte mani mani. Kaase pana kutte mani mani. Kaase pana kutte mani mani. Kaase pana kutte mani.

0: 102.3 FM.
1: அஞ்சு மணி ரெண்டு நிமிஷம் ஆகிட்டுக்கு 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாட்டு எந்த திரைப்படத்திலிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, அள்ளி தந்த வானம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. உதித் நாராயணன் சுருதி பாடியிருக்காங்க. கபிலனோட வரிகளில் வித்யாசாகரோட இசையில் பாடல். அவர் அட்டகாசமான பாட்டை கேட்டுவரும். இணைந்திருங்கள், இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

5:02 ஆகிட்டுருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலைகளை நாம் இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாட்டு எந்த திரைப்படத்திலிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, அள்ளி தந்த வானம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. உதித் நாராயணன் சுருதி பாடியிருக்காங்க. கபிலோட வரிகளில் வித்யாசாகரோட இசையில் பாடல். அவர் அட்டகாசமான பாட்டை கேட்டுவரும். இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: 102.3 FM.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: 102.3 FM.
4: 2:12 கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாட்டு, இந்த பாட்டை நீங்கள் கேட்டு வாங்கலேன், ஒரு மாதிரி வேற வைப்பில் இருக்கும். அதாவது பணம் என்ன நிரந்தரமா அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைசபிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காரு TM சவுந்தரராஜன். கண்ணதாசனோட வரிகளில் MS விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: பணம் என்னடா பணம்?

பேசாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன், பணம் பணம் பணம்.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்

ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு முடித்தோங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாட்டும் வந்து என்ன சொல்லுது, மாத சம்பளம் நம்ம வாங்கணும் அப்படின்னா சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் என்னப்பா கையிலே இல்லையே அப்படி தோணும். இந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட நிலைமையை என்ன சொல்லுது அப்போயே இந்த கவிஞர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கார் பார்த்தீங்களா. கேட்டு வாங்க, இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: Hundred 2.3 FM.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரெண்டு மணி 22 ஆயிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பணம் காசு அதை பற்றி தான் இந்த திரைப்பட பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுனா கருந்தேல் கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க பி சுசீலா. கண்ணதாசோட வரிகளில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பிறந்தாலும்
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: 2:26 ஆகிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பணம் காசு பற்றி தாங்க. பணம் காசு பற்றி தமிழ் திரைப்படங்களில் நிறைய பாடுகள் வந்திருக்கு. இந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா கமலஹாசன் உதித் நாராயணன் பாடலை பாடியிருக்காங்க. வாரியோட வரிகளில் கார்த்திக் ராஜா அவங்களுடைய இசையமைப்பில் காதலா காதலா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரெண்டு மணி 34 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பணம் அது தொடர்பான தமிழ் திரைப்பட பாடல்களின் தொகுப்பை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் பாடியிருக்காங்க. சொல்ல மறந்த கதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழ் FM 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
3: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
4: ரெண்டு மணி 42 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எந்த பாடலின் தொகுப்பை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா பணம் பற்றிய பாடலின் தொகுப்பு. ஸோ தமிழ் திரைப்படங்களில் நிறைய பாட்டு வந்திருக்குங்க. இப்போ நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாட்டு என்னென்னா, சம்பளம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில் எந்த படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் தேதி அப்படின்ற திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா NS கிருஷ்ணன் பாடியிருக்காரு. உடுமலை நாராயண கவி அவருடைய எழுத்தில் பாடல் ஒரு நட்டகாசமான பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி ஒன்னிலிருந்து சம்பள தேதி

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: 2:47 கடந்து போயிட்டு இருக்கோம். 102.3 தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பாடலாம் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா பணம், அதை பற்றி தான் பாடல் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒரு சூப்பரான பாட்டு தாங்க வந்துகிட்டு இருக்கு. மாமியார் மெச்சிய மருமகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பணம் பணம் பணம் பணம்

ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு முடிச்சோங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். ஸோ நிறைவு பாடலாக என்ன பாடலதுன்னா, இந்த பாட்டில் வந்து ஒரே பாட்டில் பணக்காராயிடுவாங்க. அது எந்த பாட்டு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். படையப்பா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவு பெற்றது எங்கள் ஸ்டைல். நேரம் 2:55. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிஎம் தக்ஷ், விளிம்பு நிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம் குறித்து. இது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மத்திய அரசு திட்டமாகும். பிஎம் தக்ஷ் என்பது பிரதான் மந்திரி தக்ஷ்தா அவுர் குஷல்தா சம்பன்ன ஹித்தகிராகி யோஜனா என்பதன் சுருக்கமாகும். இது 2020-21 ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். தரமான நிறுவனங்கள் மூலம் திறன்களை வழங்குவதன் மூலம் இலக்கு குழுவை சேர்ந்த நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். எளிமையாக சொல்வதென்றால், சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு தொழில் திறன் பயிற்சி அளித்து அவர்களை சுய தொழில் அல்லது வேலைவாய்ப்பு பெறும் நிலைக்கு கொண்டு வருவதே இதன் இலக்கு. யாருக்காக இந்த திட்டம் என்று அறிந்து கொள்ளலாம். பட்டியல் வகுப்பினர், பிற பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், நாடோடி சமூகத்தினர், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் இந்த திட்டத்தின் இலக்கு குழுவாகும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை. வருமான வரம்பு குறித்து சொல்வதானால், ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் விண்ணப்பதாரர்களுக்கு குடும்ப வருமானம் ₹3 லட்சத்திற்கு கீழ் இருக்க வேண்டும். ஆனால் பட்டியல் வகுப்பினர், நாடோடி சமூகத்தினர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வருமான வரம்பு ஏதும் கிடையாது. இந்த திட்டத்தின் கீழ் 4 வகையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. திறன் மேம்பாடு மற்றும் மறுபயிற்சியின் கீழ் ஏற்கனவே வேலை செய்பவர்கள் அல்லது பாதி திறன் பெற்றவர்களின் திறமையை மேலும் மேம்படுத்துவது, குறுகிய கால பயிற்சி திட்டங்கள் மூலமாக விரைவில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான தொழில்சார் பயிற்சி, நீண்டகால பயிற்சி திட்டங்கள், தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் மூலம் சுய தொழில் தொடங்க விரும்புவோருக்கான பயிற்சி. இந்த திட்டத்தின் கீழ் தேசிய திறன் தகுதி கட்டமைப்புக்கு இணங்கும் பாடங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இவை அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் சமர்ப்பிக்கும் திட்டங்களின் அடிப்படையில் அமைகின்றன. சந்தை தேவை, செயல்படக்கூடிய குழு அளவு, புவியியல் நிலைமைகள் மற்றும் துறை சார்ந்த திறன் தேவைகள் ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட்டு பயிற்சி திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதன் மூலம் உள்ளூர் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேலும் எளிதாக்க சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் பிஎம் தக்ஷ் போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இலக்கு குழுவினர் எளிதாக திட்டத்தில் விண்ணப்பிக்கவும் பயிற்சி தேடவும் முடியும். பயிற்சிக்கும் தொழில் தேவைக்கும் இடையேயான இணக்கமின்மையை சரி செய்வதற்காக இந்த திட்டம் தற்போது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி முடிந்த பின் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக கட்டாய நிபந்தனைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டம் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட, பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய மக்களுக்கு தொழில் திறன் பயிற்சி வழங்கி அவர்களை பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி இட்டுச் செல்லும் ஒரு முக்கிய முயற்சி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிஎம் தக்ஷ், விளிம்பு நிலை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: நேயர்களே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில தான் நாம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நாம வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சூப்பரான ஒரு பிளேலிஸ்டோட வந்திருக்கேன். நிகழ்ச்சியில கேட்டு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியோட முதல் பாட்டு எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக கார்த்திக் ரீட்டா நா முத்துக்குமாரோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துகிட்டு இருக்குங்க. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கும் வர்ணாலம் நிகழ்ச்சியை இன்னும் இனிமைப்படுத்த வரக்கூடிய இந்த பாட்டை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகளுக்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. கிரீடம் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சு

0: பதிவு செய்து 944400123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
2: மூணு மணி 14 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு தாங்க வந்துட்டு இருக்கு. நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கேன். நான் முத்துக்குமாரோட வரிகளில், இளையராஜா அவளின் இசை அமைப்பில், ரம்யா என்எஸ்கே அவங்களுடைய குரலில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்க

ஒரு பாட்டு தாங்க வந்துட்டு இருக்கு. நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கேன். நான் முத்துக்குமாரோட வரிகளில் இளையராஜா அவளின் இசை அமைப்பில் ரம்யா என்எஸ்கே அவங்களுடைய குரலில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

3:21 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். சூப்பரான பாட்டை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. அதாவது இந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்கள் மனசு உருகிடும், இதுலேயும் உருகுது. வாங்க, வெயிலாக இருந்தால் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இல்லை, பட் இருந்தாலும் வெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாம். சங்கர் மகாதேவன், ஷேயா கோஷல் வரிகள் அவங்க பாடியிருக்காங்க. நா முத்துக்குமாரோட வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: மணி 29 ஆயிடுச்சு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடலின் தொகுப்பை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அதுவும் ஒரு சூப்பரான பாட்டு தாங்க. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டி இமான் மாயா பாடியிருக்காங்க. டி இமானோடைய இசை அமைப்பில் 2 திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருப்போம் இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசல்ல மச்சான் சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்களிசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன்.

0: கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
3: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
4: மூணு மணி 36 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில ஒரு வண்ணமயமான பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில தொடரக்கூடிய பாட்டு யாரு பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷையர் ஸ்ரேயா கோஷல். வாலியோட வரிகளில் ஏஆர் ரகுமானோட இசை அமைப்பில் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே சில்லுன்னு கேட்டுவாங்க. இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:43 கடந்து போயிட்டு இருக்கும் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் அஜய் நாகராஜ். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னிகிருஷ்ணன், ஹரிணி பாடியிருக்காங்க, வைரமுத்து அவருடைய வரிகளில், வித்யாசாகர் அவருடைய இசையமைப்பில், தம்பி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத்வாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மூன்று மணி 48 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் வர்ணம் ஒரு பல வண்ணங்களில் பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கருப்பசாமி குத்தகைதாரர் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாம்பே ஜிஎஸ்டி தீனா குரல்களில், யுகபாரதியோட வரிகளில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000 1023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்

0: வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
1: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
2: மூணு மணி 55 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும் நிகழ்ச்சியோட இந்த நிறைவு பாடலாக எந்த படத்திலிருந்து பாட்டு வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருப்போம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாலு மணி ஆயிடுச்சு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: அன்பு உறவுகளே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தான் நாம இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நாம என் விளையாட்டு தான் விளையாட போறோம். எப்படின்னா, நான் ஒரு நம்பரை சொல்லுவேன், அந்த நம்பரை நீங்க திருப்பி சொல்லணும். அதாவது 64 அப்படின்னு சொல்றோம்னா நீங்க 46 அப்படின்னு நீங்க சொல்லணும். 98 நான் சொன்னா நீங்க 89 அப்படின்னு சொல்லணும். அதுதாங்க என் அவர் என்ன சொல்லுவேன் அந்த எண்ணை நீங்க திருப்பி சொல்லணும். அதுதான் விளையாட்டு. அன்பு உறவுகளே, நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நேயர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ அதனால் வந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணையினா புது நேயர்களாக இணையுங்க. புதிய நேயர்களுக்கான இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான தொலைபேசி எண் ஒரு முறை நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2952085353 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2838987 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஒரு அன்பு வேண்டுகோள், சென்ற நிகழ்ச்சியில் நேயர்கள் இடம்பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வருவதை தவிர்க்கலாம். புதிய நேயர்களுக்கு நம்ம வாய்ப்புகளை வழங்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து இணைகிறாங்க பார்த்துடலாமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து ரோஹிணி பேசுகிறேன்.
1: ரோஹிணி அம்மா வணக்கம். சோ நிகழ்ச்சிக்கு நான் என்ன என் விளையாட்டு விளையாட போறோம் கேட்டிங்களா?
3: ஆ கேட்டேன்.
1: ம், சரிங்க. உங்களுக்கான என் சொல்லலாமா?
3: ஆ சொல்லலாம்.
1: 56
3: 65
1: 34
3: 43
1: 13
3: 31
1: 51
3: 15.
1: சூப்பரே, கலக்கிட்டீங்க, போங்க. மகிழ்ச்சி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாழ்த்துக்கள். பாத்தீங்களாங்க, முத நேயரே வந்து அட்டகாசமா சூப்பரா சொல்லிட்டாங்க. சரிங்க, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி. கலாமா, நிகழ்ச்சியில வேற இதுக்கு முன்னாடி பங்கேற்று இருந்தீங்களா? சரிங்கம்மா,
3: சொல்லுங்க.
1: 65 சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? 56 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சூப்பர்மா, பொண்ணும் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
3: அது தப்பு சார், அவங்க பண்றது
1: எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு தரணும் இல்லைங்களா? சம வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே தரணும். புதிய

ஆசிரியர்கள் வந்து இதுன்றாங்க. பண்பலையோடு இணைந்திருங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேயர்கள் ஒரு நிகழ்ச்சி வீதம் நம்ம இப்போ பங்கெடுக்கலாம். அனைவருக்குமான வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அனைவரும் பங்கு பெறணும் இல்லைங்களா நிகழ்ச்சியில? மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா, உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சூப்பருங்க, நிறைய நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, சூப்பராக சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாங்க. நிகழ்ச்சியோட மொதல் பாடல் வேலாயுதம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: நாலு மணி 10 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் என் விளையாட்டு தான் விளையாடிட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யார், என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
4: சென்னை பூந்தமல்லி. காலை சாமி.
3: காலை சாமி ஐயா, நிகழ்ச்சியில் காலையிலேருந்து பங்கு பெற்றீங்களா ஐயா?
4: இல்லை சார், இப்போ தான் வந்திருக்கேன்.
3: ம், சொல்லு. அதாவது நிகழ்ச்சி கேட்டீங்களா? விளையாட்டு இருக்கோம். உங்களுக்கான எண் 65. ஐயா, 65?
4: 65, 56.
3: 71, 17, 97,
4: 79,
3: 87,
4: 78.
3: சூப்பரே, கலக்கிட்டீங்க, போங்க. ஓகே சார், அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி, நன்றி.
3: சூப்பருங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, யார், எங்கிருந்து?
4: விஎஸ்
3: கண்ணன் ஐயா, காலையிலேருந்து பங்கு பெற்றீங்களா ஐயா? மகிழ்ச்சி ஐயா. கண்ணன் ஐயா, உங்களுக்கான எண் சொல்லலாமா? 84.
4: 71. 17.
3: 38.
4: 83.
3: சூப்பரே. 12. 12
4: கேட்டேன்.
3: எப்படி திருப்பி போடணும்ல? 12 எப்படி திருப்பி போட்டேன். சூப்பரே, சூப்பர் சார், சூப்பரா பங்கேற்றீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
5: வணக்கம். மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் ஐயா. உங்க பேர் ஐயா?
5: பேர் சுத்தமல்லி, தர்மதுரை.
3: தர்மதுரை ஐயா, நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி பங்கேற்றீங்களா?
5: 3 நாள் ஆச்சு ஐயா. கேள்வி சொல்றது கேட்டி கட் பண்ணி விட்டாங்க ஐயா, ரொம்ப வருத்தம்.
3: சரிங்க ஐயா. தர்மதுரை ஐயா,
5: சொல்லுங்க ஐயா.
3: உங்களுக்கான எண் சொல்லலாமா?
5: சொல்லுங்க.
3: 74.
5: 47.
3: 32.
5: 23.
3: 28.
5: 82.
3: 69.
5: 96.
3: சூப்பரே, சூப்பரா விளையாடுனீங்க ஐயா. மகிழ்ச்சி,
5: மகிழ்ச்சி. ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க, சவுந்தரராஜன் பாட்டு.
3: சரிங்க ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வாழ்த்துக்கள். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாம். சூப்பராக பங்கேற்கிறாங்க. அனைத்து உழவு சூப்பராக இருக்கிற நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாட்டு, பேட்ட திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர்

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நாலு மணி 19 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நம்ம எதை பற்றி இன்னைக்கு விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா, என் விளையாட்டு தான். நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை நீங்கள் வந்து திருப்பி சொல்லணும், அவ்வளோதான். சிம்பிள் தாங்க. சரி, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
2: பாண்டியன்.
1: பாண்டியன் சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்களா?
2: நான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில மட்டும்தான் வருவேன், இதுல இல்லைன்னா அஞ்சுல. அதுக்கு பிறகு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட வரவே மாட்டேன்.
1: சரிங்க ஐயா, கேட்டீங்களா நிகழ்ச்சியை, உங்களுக்கான எண் சொல்லலாமா?
2: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கேன் சார், நீங்க சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கான எண் வந்து 87.
2: 68.
1: 87 சொன்னேன்.
2: 87. 87. 78.
1: 79.
2: 97.
1: 48.
2: 84.
1: 36.
2: 63.
1: 62.
2: 26.
1: சூப்பர், கலக்கறீங்க சார் மகள்.

0: நிகழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களுக்கு வாழ்த்துக்கள், பார்ட்டிசிபேஷனுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர். அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க, எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நாங்கள் கடலூர் மாவட்டம் முத்தாசலம், காந்தி நகர்லேருந்து செண்பகொல்லி ரங்கநாதன் பேசுகிறேங்க சார்.
0: செண்பகொல்லி ரங்கநாதன் அம்மா, இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீங்களா?
1: இல்லைங்க சார், இதான் இன்னைக்கு இப்போ தாங்க சார் கலந்துக்கிறேன்.
0: மகிழ்ச்சிமா, உங்களுக்கான எண் சொல்லாமா? உங்களுக்கான எண் 56.
1: 34.
0: 13.
1: 15.
0: 58. 85. சூப்பர் மேம், சூப்பராக விளையாடுனீங்க. அடுத்த நேயர் இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சூப்பருங்க. பார்த்தீங்களா, வந்த நேர்களாக அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் நினச்சிங்கன்னா, புதிய நேர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு முறை தொலைபேசி எண்கள் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952208533 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838987 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், ராஜி ஐயா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? மார்னிங்ல இருந்து நிகழ்ச்சியில பங்கு பெற்றீங்களா?
2: இல்ல சார், இல்ல சார், டெய்லி இதே மாதிரியே பண்ணுங்க சார். சூப்பர், ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு வேட்டி வந்தா போதும்னு சொல்லுங்க சார்.
0: மகிழ்ச்சி ஐயா. ராஜி ஐயா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: நான் படப்பை, காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில இருந்து பேசுறேன் சார். ராஜி.
0: சிறப்பு ஐயா. ஐயா, உங்களுக்கான எண் சொல்லாமா?
2: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: ஐயா, உங்களுக்கான எண் வந்து
2: 71 63 63 64 55.
0: சூப்பர், கலக்கறீங்க போங்க. எல்லாத்துக்குமே இப்படி பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்படி மகிழ்ச்சி.
2: இதே மாதிரியே அந்த வந்த நேரம் வரவே கூடாது. ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு வேட்டி வந்தா போதும், அதையே சொல்லுங்க ஐயா.
0: கண்டிப்பா ஐயா, அது அதுதான் நம்ம எல்லாருக்கும், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷனும் தான் நமக்கு முக்கியம் ஐயா. அனைவருக்குமானதுதான் விவத் பாரதி, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்
2: ஐயா. ஐயா, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம்
0: சொல்லுங்க ஐயா.
2: மகிழ்ச்சி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: சரஸ்வதி
0: சார். சரஸ்வதி அம்மா, எங்கிருந்துமா?
3: குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்.
0: கால் பண்ணிருந்தீங்களா இது மார்னிங்ல இருந்து?
3: இல்ல இல்ல சார், கால் பண்ணல.
0: சரிங்க அம்மா, வருவேன். உங்களுக்கான எண் சொல்லலாமா?
3: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான எண் வந்து 46.
3: 64.
0: 84.
3: 48.
0: 79.
3: 97.
0: 87.
3: 78.
0: 14.
3: 41.
0: சூப்பர், கலக்கறீங்க போங்க. எப்படி சொன்னாலும் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்மா.
3: ஓகே சார்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ, கும்பகோணம் மீனாட்சி சார்.
0: மீனாட்சி அம்மா, இதுக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தீங்களா? மீனாட்சி அம்மா, இல்லம்மா, இதுக்கு முன்னாடி மார்னிங்ல இருந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கீங்களா? சரிங்க அம்மா, சரிங்கம்மா. உங்களுக்கான எண் சொல்லலாமா?
4: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான எண் 62. 29.
4: 92.
0: 38.
4: 38. 83.
0: 46.
4: 64.
0: சூப்பரே. 43.
4: 34.
0: கலக்குறீங்கம்மா, இப்படியே சூப்பர் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்மா.
4: தேங்க்யூ சார்.
0: விபத் பாரதியோடு இணைந்திருங்க.

0: எப்பையும் அடுத்த நேயர் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் எங்கிருந்து? வணக்கம் சார், உங்களுடைய பெயர்? இணைப்பில் இருக்கீங்க? சரி, அடுத்த நேயர் வாய்ப்பு தரலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், சாமிநாதன் சார்.
0: சாமிநாதன் சார், காலையிலிருந்து பங்கேற்றீங்களா நிகழ்ச்சியில? சரிங்க ஐயா. ஐயா, உங்களுக்கான எண் சொல்லாமா?
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான எண் வந்து 93.
1: 93ரா? 93. 39.
0: 38.
1: 38.
0: சூப்பர், நிகழ்ச்சியில சூப்பரா சொன்னீங்க. அடுத்த நேயர் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சார், வணக்கம்.
2: வணக்கம்
0: சார், மார்னிங்ல இருந்து பங்கு பெற்று இருந்தீங்களா?
2: இல்ல சார், இப்போ தான்
0: வரேன். ஆனந்த், ஆனந்த் சார், உங்களுக்கான எண் சொல்லலாமா?
2: ஆ, சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான எண் வந்து 23.
2: 32.
0: 54.
2: 45.
0: 24.
2: 42.
0: 74.
2: 47.
0: 71.
2: 14.
0: 71 சேம.
2: 17.
0: சூப்பர், கலக்கறீங்க சார், மகிழ்ச்சி சார்.
2: தேங்க்யூ சார், நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: நற்கோயில்.
0: ஓகே சார், உங்களுடைய பெயர்?
3: நற்கோயில் கொண்டசமுத்திரம் ஆர் கணேஷ்.
0: கணேஷ் சார், இதுக்கு முன்னாடி மார்னிங்ல இருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றீங்களா?
3: இல்லைங்க சார, இப்போதான்
0: ஃபர்ஸ்ட். ஓகே சார. கணேஷ் சார், தலைப்பு இது கேட்டிங்களா, நிகழ்ச்சியை கேட்டிங்களா?
3: கேட்டேன் சார்.
0: உங்களுக்கான எண் சொல்லலாமா?
3: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான எண் என்ன அப்படின்னா 57.
3: 75 சார்.
0: 91.
3: 19
0: சார். 85.
3: 58 சார் 15 51 சார் 13 சூப்பர் சார் கலக்கறீங்க சார் எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறீங்க சார் ஓகே சார் நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு வாழ்த்துக்கள் சார்
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: பெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: கலை துரைராஜன்
1: சார், சொல்லுங்க.
0: துரைராஜன் சார், காலையில இருந்து பங்கு பெற்றீங்களா?
1: ஒரு வாரம் ஆகுது சார், எங்க லைனே கிடைக்கல.
0: சொல்லுங்க. ஓகே சார், உங்களுக்கான இது கேட்கலாமா, நம்பர் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான எண் வந்து 56.
1: 56ஆ? 65.
0: 34.
1: 34ஆ?
0: ஆமா.
1: 43.
0: 15.
1: 51.
0: 58.
1: 58. 85.
0: 19.
1: 91.
0: சூப்பர் சார், கலக்குறீங்க சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வாழ்த்துக்கள் சார். ஸோ நேயர்கள்லாம் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாட்டு எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தா, மாரி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நூற்று ரெண்டு புள்ளி மூன்று பத்பாரதி, தமிழ் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை 100.1, திருப்பத்தூர் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் என் விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணைய போகிற நேயர் யாரு? வணக்கம் விவிக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்தையா உங்கள் பேர்?

0: காஞ்சிபுரம் கோவிந்தராஜன்.
1: கோவிந்தராஜன் ஐயா காலையிலேருந்து பங்கு பெற்றீங்களா?
0: இல்லைங்க, அது ஒரு வாரம் ஆகுது. இப்போ நீங்கள் ரெண்டு நம்பர் நூறுக்கு மேலே கூட கேட்கலாம்ல?
1: நூறுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா ஓகே, எனக்கு இரண்டு இலக்கம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால. உங்களுக்கு மூன்று இலக்கம் வேணுமா?
0: எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க, நூறுக்கு மேலாம் சொல்லலாம்ல, அதனால சொல்ல வந்தேன்.
1: சரிங்க ஐயா, கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டுட்டீங்க, உங்களுக்கு இல்லாததா? சரி, உங்களுக்கான எண் கேட்கலாமா?
0: கேளுங்க.
1: 123.
0: 321.
1: 219.
0: 902.
1: 912.
0: 919
1: தானே சொன்னேன் நீங்க, 900 அப்படின்னும் போது 900 அப்படி இலக்கம் வராது இல்லைங்களா, அதுக்காக.
0: 209.
1: சொல்லுங்க ஐயா. சரிங்க, அடுத்த எண் சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
1: அடுத்த எண் உங்களுக்கான எண் வந்து 712.
0: 217
1: தானே?
0: சரிங்க,
1: நிகழ்ச்சியில நீங்க அட்டம் பண்ணதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: 159.
1: ஆமாம், 159 அப்படியே இது ஒன்றும்னா எப்படி வரும், 951 தானே வரும்.
0: 959.
1: அதுதாங்க. ஓகே, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நேயர்கள்லாம் வந்து சூப்பராக சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871 என்ற எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விபத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும், இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று நம்புகிறோம். சரி, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய புது நேயர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். நாகராஜன் சார், காலையில இருந்து பங்கு பெற்றீங்களா? சரிங்க ஐயா, உங்களுக்கான எண் சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
1: உங்களுக்கான எண் வந்து 98.
0: 87.
1: ஐயா, 98 சொல்லியிருக்கேன் ஐயா, 7 எப்படி வரும்? சரி, இன்னொரு நம்பர் சொல்ற முயற்சிக்கிறீங்களா? 64.
0: 46.
1: சூப்பரே. 53.
0: 35.
1: கலக்குறீங்க, போங்க. 14.
0: 41.
1: சூப்பரே, கலக்குறீங்க. சரி, ஓகே, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரிங்க, ஓகேங்க. நிகழ்ச்சியில ஒரு பாட்டை கேட்டுட்டு மீண்டும் நேர்களோட விளையாடலாம். ஐ திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.

0: நேயர்களே, ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3 FM.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாலு மணி 46 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தாங்க நாம் இணைந்திருக்கிறோம். விபத் பாரதி 102.3, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்கள் பெயர் யார், எங்கிருந்து?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர் ஜெயராம்
1: பேசுறேன். நலமா இருக்கேன் ஐயா. ஜெயராம் ஐயா, இதுக்கு முன்னாடி பங்கேற்றீங்களா ஐயா?
2: இல்ல இல்ல, நான் வந்து இன்னைக்கு வரல, காலையிலிருந்து வரல.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான எண் சொல்லலாமா?
2: சொல்லுங்க ஐயா.
1: உங்களுக்கான எண் 67.
2: 67?
1: ஆமா ஐயா.
2: 76.
1: 45.
2: 54.
1: 55 ஐயா. 5. 82. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர், சூப்பரா விளையாடுனீங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம். நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் யார், எங்கிருந்து?
3: நான் நாகை மாவட்டம் திருக்குவளை தாலுகா பண்ணத்தூர் கிராமத்துல இருந்து நாகராஜன் பேசுறேன்.
1: நாகராஜன் ஐயா, கால் பண்ணிருந்தீங்களா ஐயா இதுக்கு முன்னாடி?
3: இல்லைங்க இல்லைங்க, நானும் இப்போ கொஞ்சம் புது வரவு தான், இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பேசினேன்.
1: சரிங்க ஐயா. நாகராஜன் ஐயா, உங்களுக்கான நம்பர் சொல்லலாமா?
3: ஆ சொல்லுங்களேன்.
1: உங்களுக்கான எண் வந்து 32.
3: 28.
1: 32 ஐயா. 32.
3: 32.
1: ஆ
3: 23.
1: கலக்குறீங்க போங்க. 85.
3: 55.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று இன்னும் ஃபாஸ்டா சொல்லுங்க, ஓகேங்களா? வாழ்த்துக்கள் ஐயா.
3: நன்றி.
1: சூப்பரே. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யார், எங்கிருந்து?
4: நம்பர்
1: சொல்லலாமா? உங்களுக்கான எண் வந்து 67.

0: 67. அம்மா 67 மா
1: 67
0: ம்
1: 76
0: சூப்பர். 54
1: 45
0: 69
1: 96
0: 73
1: 37
0: 36
1: 63
0: கலங்கறீங்க போங்கம்மா, பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். விபத் பாரதியோடு இணைந்திருங்கள். வணக்கம் விபத் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் எங்கிருந்து? அறிவழகன் சார், நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றிருந்தீங்களா?
2: இல்லை இல்லை சார், இன்னைக்கு தான் வரேன்.
0: சூப்பர் சார், எங்கிருந்து சார் கால் பண்ணுறீங்க?
2: வேதாரண்யம்.
0: சூப்பர் சார், உங்களுக்கான நம்பர் சொல்லாமா?
2: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான எண் இப்போ உங்களுக்கு
2: சொல்லுங்க
0: சார்.
2: நூறுக்குள்ள சொல்லுங்க சார்.
0: நூறுக்குள்ள, சரிங்க சார், உங்களுக்கு சொல்லிடலாம். சரி, 14
2: 41 சார்.
0: 12
2: 12 சார். 21
0: 21 62
2: 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64 64
0: சூப்பர் சார், செமையா பிரமாதமா விளையாடுறீங்க. நிகழ்ச்சியோட இணைந்திருங்க, நிகழ்ச்சியில போற எல்லா பாட்டையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருங்க. வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: அரியலூர் மாவட்டம், குவாகம்,
0: இளங்கோவன். சார் நீங்க இளங்கோ சார் இது இதுக்கு முன்னாடி பங்கேற்று இருந்தீங்களா?
3: இல்ல சார், புது நேயர் சார்.
0: மகிழ்ச்சி சார். உங்களுக்கான எண் சொல்லாமா?
3: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கான எண் வந்து 98
3: 89
0: 46
3: 64
0: 35
3: 53
0: 41
3: 14
0: 49
3: 94.
0: சூப்பர் சார், அட்டகாசமா விளையாடுறீங்க சார். நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். நிகழ்ச்சி சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார் நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. பார்த்தீங்களாங்க, சூப்பராக அட்டகாசமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க, நிகழ்ச்சியோட நம்ம நிறைவு தருணத்தில் இருக்கோம். ஸோ இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: அன்பான் நண்பருக்கு இனிய மாலை. உனக்கு தான் மதுரையிலிருந்து ஆண்டனி. இப்ப தான் முதல் மாதிரியா கால் பண்றேன். ஒரு முறை தான் சார் பேசுறேன். சொல்லிடுறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைபிடிக்கணும்ல சார்.
0: ஆமா ஐயா, ஆண்டனி, இன்று நீங்கள் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கு பெறல?
4: எந்த நிகழ்ச்சியும் பங்கு பெற மாட்டேன். என்ன தோட்ட பண்ணி இருக்கா, மாலையில தான் சார் எனக்கு டைம் கிடைக்கும். அதாவது இந்த நிகழ்ச்சி தான் முதல் முறையா பங்கு பெறேன்.
0: சரிங்க ஆண்டனி ஐயா, உங்களுக்கான எண் சொல்லாமா?
4: சொல்லுங்களேன், கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: கண்டிப்பா ஐயா, உங்களுக்கான எண் வந்து 18
4: 82 42 93 93 89 38
0: சூப்பர் சார், கடைசி அத நிறைவு நேரா வந்து அட்டகாசமா எல்லாத்துக்கும் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். சூப்பருங்க, இன்றைய நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க உறவுகளுக்கும், முகநூல் பக்கத்துல கருத்து பதிவிட்ட அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில இப்போ கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஒரு பாட்டை போட்டுட்டு நான் விடைபெறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த நிகழ்ச்சியில் பக்தி மாலையில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பூந்தன்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கனிமொழி. ஸோ இணைந்திருங்கள் விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.

தென்றல். ஆம் நேயர்களே, இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. அழகான இந்த மாலை பொழுதில் இனிமையான பாடல்களோடு உங்களோடு இணைந்திருப்பது காற்றலையின் நேரலையில் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. வழக்கம் போல பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கான தனித்துவ அடையாளம் என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சொன்னது எதை பற்றி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு கலந்துரையாட போகிறோம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க புதிய நேர்களை வரவேற்கிறோம் நேர்களே. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-2952-52-853 மற்றும் ஒரு எண் 044-2838-9871. இந்த இரண்டு எண்களுக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம்.

பூந்தென்றல் நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கக்கூடிய பாடல் சூரிய நமஸ்காரம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் தேவாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமே ஒரு அழகான பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் கேட்டது என்ன அப்படின்னா, உங்களுக்கான தனித்துவ அடையாளம் என்று மற்றவர்கள் சொல்வது எதை? அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு முகம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனித்துவ குரல் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட நம்மை மற்றவர்களிடமிருந்து உண்மையிலேயே வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் எது? சிலருடைய சிரிப்பு அவர்களுடைய அடையாளமாக இருக்கலாம், சிலருடைய பேச்சு தனித்துவமாக இருக்கலாம், சிலருடைய அன்பு, சிலருடைய உதவும் மனப்பான்மை, சிலருடைய நேர்மை, சிலருடைய தன்னம்பிக்கை. இந்த மாதிரி நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மிடம் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் என்று எப்போதாவது சொல்லியிருக்கிறார்களா? அப்படி என்றால் அதுதான் உங்கள் தனித்துவ அடையாளமாக இருக்கலாம். அதை வைத்து தான் உங்களுக்கான தனித்துவ அடையாளம் எது என்று மற்றவர்கள் சொல்வது எது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட பேச போகிறோம். தொலைபேசி எண்களும் முன்னாடியே சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு முறை புதிய நேர்களுக்காக சொல்கிறேன், 044-2952-5283 மற்றும் ஒரு எண் 044-2838-3871. இந்த இரண்டு எண்களுக்கும் நேர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் இணை முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து ராஜலட்சுமி அம்மா, முன்னாடி பேசுனீங்களா அதான் நிகழ்ச்சியில?
1: இன்னைக்கு காலத்துல இருந்து ஒரு இதுல கூட கிடைக்கல,
0: லைன் கிடைக்கல. ஆனா முயற்சி பண்ணீங்க. சரிமா, சொல்லுங்க, உங்களுடைய தனியான ஸ்பெஷல் என்ன உங்ககிட்ட அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்ககிட்ட என்ன பிடிக்கும்?
1: அடையாளம் மத்தவங்க கிட்ட அப்படியே இதான் பழகிடுவேன், பழகி சடன்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க இருக்கிற இடமே
0: சீக்கிரமா பழகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா?
1: அதான் ஒரு விசேஷம்னா அந்த இடத்துக்கு போ, நான் அன்னைக்கு மிஸ் பண்ணி இருந்தேன்னா அவங்க ஏன் வரலன்னு கேக்குற
0: அளவுக்கு பழகிடுவீங்க.
1: பழகிடுவேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த உபசரிப்பு, யாரு வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு அவங்க வீட்டுக்கு போனா அவங்க சும்மா அனுப்ப மாட்டாங்கப்பா
0: அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தனியான பேர்.
1: எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, எப்படி கொண்டுட்டு வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது.
0: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா, தொடர்ந்து அதை வந்து பண்ணுங்க சரிங்களா? மகிழ்ச்சிமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நேர்களே, என்றும் புதுமை படைக்கும் நம்முடைய விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும். மற்றவர்களுக்கும் நாம் வாய்ப்பினை வழங்குவோம். நாம் அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பிறரும் அடையட்டும் நேயர்களே. அதனால் புதிய நேயர்களுக்கு அதிகமாக வாய்ப்புகளை கொடுத்து கொஞ்சம் காலம் தாமதமாக ஒரு நாள் விட்டு அல்லது இரண்டு நாள் விட்டு நாம் மீண்டும்

0: முயற்சித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். புதிய நேயர்களை வரவேற்போம். நேயர்களே, நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க.
0: ஏமாலியா இருக்க கூடாது இல்லையா? சரிங்க சார், மகிழ்ச்சி நிகழ்ச்சியில வந்ததுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய தனித்துவமான அடையாளம் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து மா மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சிறப்பு பெயர், சிறப்பான அடையாளம்னு என்ன சொல்லுவாங்க?
2: அதாவதுமா, நான் வந்து 10th தேர்ச்சி பெறல. ஆனா வந்து தமிழ பத்தி பேசும்போது அதை கேட்டுட்டு, நீ யார் சொல்ற, நீ 10th படிச்சிருக்கியா, ஒரு MBA படித்தவனுக்குரிய அறிவு உன்ட்ட இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓ, ரொம்ப அறிவாளி அப்படின்னு நீங்க வந்து சொல்லப்படுறீங்க.
2: சொல்லுவாங்க, அதாவது பாடலாம், சிங்கிலோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டிழந்த சந்தனத்தின் புதுமனதில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிட சிந்தை நிறைந்த சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் மட்டமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி.
0: ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: தமிழை பத்தி பேசும்போது, தமிழை பத்தி பேசும்போது அது கவர்ந்து என்னையா சொல்றது, 10th என்னைய நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா, ரொம்ப திறமசாலி, அறிவாளி உண்மைதான் அப்படிங்கறத நான் சொல்றேன். மகிழ்ச்சி சார், நன்றி. நன்றி.
2: நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: ஆ, வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் மேடம்.
0: தஞ்சாவூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
3: சருக்கை சண்முகவல்லி மேடம்.
0: சண்முகவல்லி அம்மா, நீங்க இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில எப்போ பேசுனீங்க?
3: போன வாரம் பேசணுமா? நைட்டு ஏதோ ஒரு கால இந்த தூங்கிட்டே போவீங்களா அப்படின்னு கேட்டீங்களா?
0: இன்னைக்கு எதுவும் பேசலையா நீங்க?
3: இல்லைங்க மேடம், இப்பதான் போட்டிருக்கேன்.
0: சரிம்மா. மகிழ்ச்சி, உங்ககிட்ட என்ன சிறப்பு, உங்களுக்கான அடையாளம் என்ன?
3: என் தங்கச்சிங்களா டூர் போவாங்க மேடம், நான் என்னை கூப்பிடுவாங்க கோயிலுக்குலாம், மற்ற கோயிலுக்குலாம் நான் வரல. நான் பிள்ளையார் கேசு, பிள்ளையார் எப்படி அம்மா அப்பா சுத்தி வந்து பழத்தை வாங்குறாங்களோ அது மாதிரி அம்மா அப்பா காலில் உழுந்து கும்பிடுவேன்னு எப்போ போறேன்னா, அங்கே அம்மா அப்பா காலில் உழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெத்தியில துணுறு சுத்திட்டு வந்துடுவோம் மேடம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, நன்றி. நன்றி.
3: பஸ்ல போயிட்டு இடிச்சு புட்டிட்டு வரதுனா அப்பா காலம்
0: கஷ்டம் கஷ்டம் அந்த மாதிரி.
3: எங்க அப்பா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வராங்களா மேடம், அன்னைக்கு சொல்லிட்டு வாங்க மாதிரி திருப்பதி போனேன்,
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், பேசுங்கம்மா. யார் பேசுறீங்க?
4: நான் திருபுவனத்துல இருந்து மஞ்சுளா பேசுறேன்.
0: திருபுவனத்துல இருந்து மஞ்சுளாமா, இப்பதான் காலையில இருந்து பேசுறீங்களா?
4: ஆமா ஆமா, ஒரு காலையில இருந்து ஒரு 15 நாள் மேல ஆயிடுச்சு.
0: 15 நாள் மேல ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா, உங்களோட அடையாளம் என்ன அப்படின்னு மத்தவங்க சொல்லிருக்காங்க.
4: நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன் மேடம், நான் எங்க இருந்தாலும் பேசுறேன்னு
0: சொல்லுவேன். அதிகமா பேசுவீங்களா? அது பிடிக்கும்ல சிலருக்கு, பிடிக்கும் இல்லையா?
4: அதான், நான் இருந்தாலே பேச்சு சத்தம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரிம்மா சரிம்மா, மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வந்தது.
4: நன்றி. நிகழ்ச்சி எல்லாம்
0: நன்றி. நன்றிமா. நன்றி.
4: ஓகே.
0: அவங்களுக்கான அடையாளம் அப்படின்னு தொடர்ந்து நம்முடைய நேயர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது, நல்லாயிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நேரம் 5:15.
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
6: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

சிறையில் பூத்த சின்ன மலர் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் மிஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டு மகிழ்வோம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இதனுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள்.

0: இதில் பங்கேற்று சிறப்பிக்க 0449 2952 0853 மற்றும் ஒரு எண் 0449 2838 3871 இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசலாம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: உபசரிப்பீங்க
0: நல்லா நல்லா.
1: ஆமா, அதனாலதான் என்ன வந்து அன்புக்கு அருமை அப்படின்னு
0: அன்புக்கு அடிமை பத்மாமா அப்படின்னு சொல்றாங்க.
1: சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஒண்ணு இல்ல, நம்ம வந்து ஒரு வாட்டி சொன்னாங்கன்னா நம்ம அதை அப்படியே புடிச்சுக்கணும். அதனால நான் காலையில இருந்து வரல, 5 மணி 4 மணி பண்ண ட்ரை கிடைக்கல, இப்ப போட்டா கட்டுது. அதோட நாளைக்குதான் என்னமா?
0: மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி. ஆமா, புதிய நேயர்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அவங்களும் ஆசைப்படுவாங்க விரும்புவாங்க இல்லையா?
1: ஆமாமா ஆமாமா, அதுதான்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, நன்றிமா நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் ஐயா, இப்போதான் பேசுறீங்களா? காலையில இருந்து இப்போதான் பேசுறீங்களா?
2: காலையில இருந்து பேசுறேன், இப்போதான் வந்துருக்கு பேசுறேன்.
0: சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன சிறப்பு அப்படின்னு மத்தவங்க சொல்லிருக்காங்க?
2: மத்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நான் வானொலியில பாட்டு கேட்க போனேன்னு வச்சுக்கோங்க, வந்த பாடலே கேட்க மாட்டேன், அரிதான பாடலாம் தேடி கேட்பேன். அப்ப வந்து நீ போனா எப்ப பார்த்தாலும் அரிதான பாடல் தானே கேட்ப, நீ வந்து கேட்ட பார்த்தே கேட்க மாட்டியே, உங்ககிட்ட அது ஒரு பழக்கம். அப்படி நாங்க வானொலியில அறிவிப்பாளர்கள் சொல்லுவாங்க, ஐயோ ஐயா வந்துட்டீங்களா, என்ன பாட்டு வேணும், உங்களுக்கு தேடணுமே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து எங்கிட்ட ஒரு தனித்தனமா இருக்கு. எல்லாருமே நண்பர்கள் பூரா சொல்லுவாங்க, அவர் வந்தாருன்னா அவருக்கு அரிதான பாட்டா,
0: அரிதான பாட்டா, யாரும் கேட்காத பாட்டா கேட்பாரு அப்படின்னு. ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி, நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், அரும்பாகத்துலேருந்து சூரியகலா பேசுறேன்.
0: அரும்பாக்கம் சூரியகலா, சொல்லுங்கம்மா சொல்லுங்க, உங்களுக்கான அடையாளம் எது? யார் என்ன பேசினாலும் சிரிச்சுட்டே பேசுவீங்க, யாருன்னா ஏதாவது சொல்லுங்க, நான் வந்து ஒண்ணுமே வந்து அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை அப்படின்னு
3: போயிடுவீங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, சிறந்த பண்பு தான், மகிழ்ச்சிமா நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: தாராசுரத்துல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேம்.
0: தாராசுரம் ராஜேஸ்வரி அம்மா, காலையில இருந்து இப்பதான் பேசுறீங்களா?
4: லைனே கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு, இப்பதான் பேசுறேன்.
0: லைனே கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கா? சரிம்மா, மகிழ்ச்சி. உங்களுக்கான சிறப்பு என்ன, உங்களுக்கான தனித்துவ அடையாளம் அப்படின்னா என்ன?
4: எனக்கு எங்க ஊர் குடவாசல், நான் பிறந்த ஊரு. அங்க எது எந்த கோயில் விசேஷமா இருந்தாலும் என்ன கூப்பிட்டுருவாங்க, ஏன்னா நான் இருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்
0: அப்படின்ட்டு.
4: அதே மாதிரி எங்க சொந்தக்காரவங்க மேரேஜ் ஏதாவது எந்த விசேஷமா இருந்தாலும் என்னை கூப்பிட்டுருவாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் கலகலப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, தொடர்ந்து கலகலப்பா இருந்து எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும். மகிழ்ச்சி நன்றி. ரொம்ப அழகா நேர்கள்லாம் அவங்களுடைய தனியான அடையாளம் அப்படின்னு மற்றவங்க என்னென்னலாம் சொல்லி பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் 5:25 இணைந்திருக்கிறோம், இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
6: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேரம் 5:26 நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அதிசய பிறவி அப்படிங்கிற படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.
7: என்னாச்சு உனக்கு?

நேரம் 5:45. இது 102.3 விவத் பாரதியின் தமிழ் பண்பலை. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. உங்களுக்கான தனித்துவ அடையாளம் என்று மற்றவர்கள் சொல்வது எதை அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். நம்முடன் நிறைய புதிய நேர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இந்த நிகழ்ச்சி

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities

0: நேரம் 5:33, இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அம்மா, வால்யூம் உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. காலையில இருந்து இப்பதான் பேசுறீங்களா?
1: நான் வந்து எப்போதுமே எல்லாருக்கும் சிரிச்ச முகத்தோட பேசிருப்பேன், ஹெல்ப் பண்ணுவேன் எல்லாருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் அதை சொல்வா,
0: எல்லாரும் அதை சொல்லுவாங்க, சிரித்த முகத்தோட இருப்பீங்களா? மகிழ்ச்சிமா, நன்றி நன்றி நன்றி. அதே போல
1: நன்றிமா.
0: வணக்கம்
2: அன்பு செல்வி மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். தலைப்பு சூப்பரா இருக்கு, பாடல நல்லா வைக்கிறீங்க, அருமையா இருக்கு நிகழ்ச்சி. காலையில இருந்து கேட்டுக்கிறோம் நிகழ்ச்சி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. காலையில இருந்து இப்பதான் வரீங்களா?
2: ஒரே வார்த்தை பேசுறேன் மேடம்.
0: சரிங்க சரிங்க மகிழ்ச்சி, சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன சொல்லி இருக்காங்க?
2: அன்பா பழகுவோம் மேடம்.
0: மகிழ்ச்சி தொடர்ந்து அப்படியே இருங்க சரிங்களா? மகிழ்ச்சிங்க, நன்றி நன்றி.
2: வாய்ப்பு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. வணக்கம்
3: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி பேசுறேம்மா, சென்னை குளத்தூர். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் பேசுவேன்.
0: ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் நீங்க பேசுவீங்க, கவி சுந்தரமூர்த்திங்களா?
3: ஆமா கவி சுந்தரமூர்த்தி, நான் தொடர்ந்து 30 வருஷமா பேசிட்டு இருக்கேன். நல்ல தலைப்பு,
0: உங்களை மாதிரியே வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா?
3: அதனாலதான் நான் பேசதே கிடையாது, விட்டுட்டு நாளைக்கு இல்ல நாளைக்கு அப்படி பேசணும்.
0: என்ன
3: பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, என்ன பத்தி பேசுவாங்க இங்க குளத்தூர்லயே சொல்லுவாங்க, பிரண்ட்ஸ் எல்லாம் மைக்கு கொடுத்து அழகா பேசுவாரு, பல்சுவை நிகழ்ச்சியா இருக்கும். கையெழுத்த வந்து இவருடைய கையெழுத்த யாராலும் பீட் பண்ண முடியாது,
0: அவ்வளவு அழகா இருக்கும் கையெழுத்து.
3: வாலி போல வார்த்தைகளை வாரி இறைப்பாரு, கடனும் வாங்க மாட்டாரு யாருக்கிட்டையும் அப்படின்னு கடைசியில சொல்லுவாங்க, கவிதை சொல்லி வியக்க வைப்பார், ஜோக் அடித்து சிரிக்க வைப்பார் அப்படின்னு.
0: வாங்க
3: உங்களுக்கு ஒரு கவிதை சொல்றீங்களா, சிரிச்சுன்னு கேப்பீங்க. இப்ப ஹாஸ்பாட்ல ஒரு கவிதை சின்ன ஜோக் சொல்றீங்களா,
0: கவிதை சொல்லுங்க.
3: எவருக்கும் பயப்படாதே, எல்லோருக்கும் பயன்படு. சுருக்கமான மெசேஜ் ஒரு ரெண்டு லைன். ஜோக் என்ன பண்ணா, ஒரு ஆசிரியர் வந்து மாணவன் கேட்டார் வந்தவரு, ஏன்டா நேற்று வரல நீ லீவு, நீங்க என் போட்ட நேற்று ஏன் ஸ்கூலுக்கு வரல நீ வந்து அப்படின்னு கேட்டாரு. அவன் பையன் சொல்றான், சார் முந்தானது கூட தான் நீங்க வரல, நான் கேட்டனா சார் உங்களை அப்படின்னு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, பேசும் போதே நல்லா வந்து நீங்க உங்களுடைய பேச்சு திறமை அப்படிங்கறது அடிச்சுக்க.
3: நான் 31 வருஷம்

0: டீச்சரா இருந்தம்மா, ஆசிரியரா இருந்தேன், பிசிக்ஸ் டீச்சரா இருந்தேன். வந்து நான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல பிசிக்ஸ் டீச்சரா இருந்தேன். வந்து நான் கற்போம் நிகழ்ச்சி 30 வருஷத்துக்கு மேல நான் ஆல் இண்டியா ரேடியோ தொடர்பு இருக்கேம்மா.
1: மகிழ்ச்சிங்க, தொடர்ந்து கேளுங்க சரிங்களா. நன்றி நன்றி
0: நன்றி நன்றிம்மா நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்காலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: தஞ்சாவூர்லேருந்து ராஜேஸ்வரி அம்மாவா? சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஆமாங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: என்கிட்ட உள்ள ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கீங்க, எனக்கு பேச்சு திறமா தான் மேடம், நான் அழகா பேசுவேன். எங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, நான் எங்க வீட்டுக்கு போனாலும் சரி, என்ன கூப்பிட்டு நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே போதும், எல்லாருமே வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வந்துட்டுன்னா நான் வரலன்னா என்ன அழைக்கிறது கூட ஆள் வந்துடுவாங்க மேடம். அந்த அளவுக்கு பேசுவேன், அந்த பேசுறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன.
1: மகிழ்ச்சிமா. நன்றி நன்றி நன்றிமா. நன்றி. தொடர்ந்து நேர்கள்லாம் அழகாக அவங்களுடைய அவங்களுக்கான தனித்துவ அடையாளம்னு மற்றவங்க அவங்கள பற்றி பாராட்டின விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 காற்றலையின் நேரலையில். நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

கண்கள் இவை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிரும் அதிரும்.

0: நேரம் 5:42:35 நம்முடைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணை மடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோயம்பேடு பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. காலையில இருந்து பேசுனீங்களா?
1: காலையில இருந்து பேசல மேடம். இப்ப உங்க ஈவினிங் டைம்ல தான் இப்ப நான் ஒரு டைம் பேச மேடம். ஆனா மேடம் நல்லதுதான் மேடம், இல்ல எல்லாருக்கும் கொடுத்தா நல்லதுதான் மேடம். வாய்ப்பு
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, உங்களுக்கான சிறப்பு அடையாளம் என்ன?
1: அதாவது மேடம், என்னோட லைஃப்ல வந்து நம்பிக்கை தான் மேடம், தன்னம்பிக்கை முயற்சி. எதையும் அதாவது வாழ்க்கையில யாருக்கும் ஹெல்ப் இல்லாம நம்மளா தன்னால வாழ்ந்து காட்டணும், எதுவோ சாதிக்கணும், அதுதான் என்னோட முடிவு மேடம். எங்க மனைவி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

நேரம் 5:54:25 பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில நமக்கான தனித்துவமான அடையாளம் அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நேர்கள் கிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர்களுடைய அந்த கருத்துக்களை நமக்கு பகிர்ந்தளித்தார்கள். அதே மாதிரி நிறைய நேர்கள் வந்து தொடர்ந்து முயற்சித்திருப்பாங்க, ஆனால் வந்து லைன் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த மாதிரியான நேர்கள் மீண்டும் முயற்சி செய்யலாம். புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் புதிய நேர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேர் மட்டுமே ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். அதற்கு வந்து மற்ற நேர்கள் அனைவரும் ரொம்ப அழகாக ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முயற்சி, நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில் அவர்களும் பங்கேற்று மகிழ்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு அருமையான பாடல், ரெட்டைவால் குருவி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வருது. எஸ் ஜானகி பாடிய பாடல், கவிஞர்னா காமராசன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். மீண்டும் நான் வந்து 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில் இணைகிறேன். நன்றி நேயர்களே.

0: நேரம் 6 மணி. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 100.1 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

திரை இசையில் மலர்ந்த தெய்வீக பாடல்களின் தொகுப்பை நாம் கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தசாவதாரம்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. வாலியுட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திற்காக பாடல்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்தி மாலையில் உலாவர இருக்கும் அடுத்த பாடல் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து பாடல், பி. சுசீலா அவர்களின் குரலில்.
2: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா, அன்பே வாடா.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலையில் ஒளிவள பக்தி உலா வர இருக்கும் அடுத்த பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து பாடல்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்சி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 வயதை நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வயது வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31 அல்லது அதற்கு பிறகோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 காலம் பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை எனில் மார்ச் 31 பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62 உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை

0: கோரிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110வது விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலை முக்கொம்பு வந்தடைந்தது. 45 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் சாகுபடிக்கு போதுமானதாக இல்லை என விவசாயி அயிலை சிவசூரியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த ஆண்டு காலதாமதமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. அதை திறக்கும் பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த தண்ணீர் 45 நாளைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தண்ணீரை கொண்டு ஏற்கனவே குறுவை பயித்து போன நிலையில் இப்ப சம்பா சாப்பிட 45 நாளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா 45 நாளில் நெல் அறுவடை செய்யக்கூடிய அளவில் பயிர் ரகம் இது வரைக்கும் எதுவும் வரலை. அதனால இப்போ திறக்கப்பட்ட தண்ணீர் இந்த பகுதியில் உள்ள பாசன கால்வாய்களுக்கு திறப்பது மூலம் நிலத்தடி நீர் ஆதாரம் பெருகும். அதே போல் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படும், சாகுபடிக்கு பயன்படாது. எனவே செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழை பெய்தாலே ஒழிய சம்பா சாகுபடி என்பது செய்வதில் பிரயோஜனம் இல்லை. நிலத்தடி நீர் உள்ளவங்க செய்யலாம், ஆற்று நீரை நம்பி செய்கிறவங்க செய்ய முடியாது. எனவே தமிழ்நாடு அரசெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அணைக்க வனத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மலைப்பகுதியில் உள்ள வன விலங்குகளுக்கோ அரிய வகை மூலிகைகளுக்கோ பாதிப்பு ஏற்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு காட்டழகர் கோவில் பேட்டு வனப்பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு காட்டுத்தீ பிடித்து புகைமூட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் 2ஆம் நாளன்று காஞ்சாபுரம் மலைப்பகுதிக்கு காட்டுத்தீ பரவியது. இதனை அணைக்கும் பணியில் 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இரவு மலையில் தங்கி மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீயின் வேகம் அதிகரித்து மலை உச்சி வரை கொழுந்துவிட்டு எரிந்து ராஜபாளையம் ராக்காட்சியம்மன் கோவில் மலைப்பகுதிக்கு திசை திரும்பியது. கரடுமுரடான பாதைகளை கொண்ட இந்த மலைப்பகுதிக்கு செல்லுவதில் வன

0: துறையினர் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இருந்தபோதிலும் 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், வன விலங்குகள் உயிருக்கு ஆபத்து இல்லை, வனத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள தகவல் தொடர்பு சாதனம் பாதிக்கப்படவில்லை என மேகமலை மற்றும் சிறிவிழிபுத்தூர் புலிகள் காப்பக துணை இயக்குனர் ரவிமீனா தெரிவித்துள்ளார். விருதுநகரிலிருந்து கமலக்கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நாளை மற்றும் திங்கட்கிழமை விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவோம், உயிரை காப்போம், போதைப்பொருளை ஒழிப்போம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அருள்மிகு ராதா சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வண்ணம் தீட்டுதல், ஓவியப் போட்டி, வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரையச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress. 102.3 FM.
2: ஆறு மணி 6:41 ஆகிட்டுருக்க என் விருப்பம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கிறார் மனு. இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் இதோ காற்றலையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேஜே யேசுதாஸ் சொர்ணலதா பாடியிருக்காங்க. வாலிவுட் வரிகளில் இளையராஜாவின் இசையில் காற்றலையில் இதோ கேட்டு இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: 6:54 நிமிடங்கள் கடந்து போயிட்டு இருக்கும். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடல் சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடலை பாடியிருக்காங்க. வைரமுத்து அவரோட வரிகளில், இளையராஜா அவர்களின் இசையமைப்பில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, எல்லா மணியும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியில் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க மனு எஸ் ஜானகி, வாலி எழுதியிருக்காரு. இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் இதோ காற்றலையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாளை இரவு 8 மணிக்கு தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான் நம்மோடு இணைகிறார் வரலாற்று ஆய்வாளரும் பேராசிரியருமான முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: தமிழனுடைய மிகப்பெரிய வளம் வந்து வட்டார மொழி. வட்டார மொழியினுடைய வளம்தான் பொது மொழியை வந்து வளப்படுத்தும். ஆனால் இந்த சார்புகளையும் வெளிப்படுத்தாத ஒரு தன்மையை வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு. நான் வஉசி பாரதி புதுமைப்பித்தன் என்று ஆராய்ச்சி செய்திருப்பதால் என்னை திருநெல்வேலிக்காரனாக பலரும் வந்து கருதி கொள்வார்கள். அதை

0: எனக்கு பெருமை தான்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலையோடு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: 102.3 FM.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: 102.3 FM.
5: திரையானத்தில் தொடர்ந்து காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக் கூடாது என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பொறியியல் படிப்புகளில் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வுக்கு இந்த கருவி பெரிதும் உதவிடும். இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் புத்தாக்க தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்பை இந்த புதிய தொழில்நுட்பம் வலுப்படுத்தும். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்ட நாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்ட நாள் பிரதமராக

சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரான்ஸ் அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் காணொலி வாயிலாக பேச்சு நடத்தினார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது, நவீன விண்வெளி தொழில்நுட்பங்கள், விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி கட்டமைப்பு தொழில் நிறுவனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில்

0: குறித்து உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படுவதை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டே கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெல்ஜியம் நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் திரு பார்ட் டி வீவருடன் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்துவது, சரக்கு விமானங்கள் மூலம் மருந்து பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து தாம் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் அந்நாட்டு பிரதமருடன் ஆலோசித்ததாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட மீட்பு மற்றும் மறுவாழ்வு இயக்கப் பணியின் போது 3,800 மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்திய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது 575 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12 முதல் ஆகஸ்ட் 31 வரை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறையினர், காவல்துறையினர் ஆகியோருடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் அவர்களை மீட்டு கல்வி கற்க செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளின் 3 கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இருதரப்பு ஆலோசனை நடத்தினார். ரஷ்யா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து விரைந்து நீதி வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது, சிறந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மற்றும் காஷ்மீர் காவல் படையினர் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையின் போது பதுங்கியிருந்த தீவிரவாதி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றார். அப்போது நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். உயிரிழந்த தீவிரவாதியிடமிருந்து AK ரக துப்பாக்கி மற்றும் பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து பட்காம் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் 16 மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் பாயும் கங்கை, கோசி, கண்டக் உள்ளிட்ட 10 முக்கிய ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கங்கை உள்ளிட்ட 8 ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், பாட்னாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள தடுப்பு சுவர் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் கிராமப் பகுதிகளில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. நாலந்தா மற்றும் பாட்னா மாவட்டங்களில் 100 ஏக்கர் நிலம் வெள்ளநீரில் மூழ்கியுள்ளன. பேரிடர் மீட்பு படையினர் பாட்னா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்திலும் கனமழை காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 இம்மாநிலத்தின் பல இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சித்திரக்கூடியில் உள்ள மந்தாகினி ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதனையடுத்து 100 மக்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்ட்லா மாவட்டத்தில் பாயும் நர்மதா ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜபல்பூரில் உள்ள பார்கி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையின் 5 மதகுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-3, 10-12, 11-7 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் தா

0: மரியா ஃபு மரியா லுக்கியோனோவா இணையை வென்றது. இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் தியா சிட்டாலே யசஸ்வினி கோர்படே அணி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி மணீஷ் சுரேஷ்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமோஹிரோ டைசுகே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் மைக்கேல் கிராஜியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் தூஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் பிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: திரைக்கானத்தின் நிறைவாக நிறைவு பாடலாக மனு சுஜாதா பாடியிருக்காங்க. உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம்.

0: நிறைவு பெற்றது திரைகானம். நேரம் 9:07:30.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: 102.3 FM. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள குப்புசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். விஞ்ஞானம் என்ற அறிவியல் துறையில இன்னைக்கு நிறைய வளர்ச்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால நமக்கு, அதாவது மனித இனத்துக்கு, நிறைய நன்மைகள் உண்டாகியிருக்கு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த குளத்துப்பாளையம் முத்து முருகன் என்ற விவசாயி சொல்றார், அறிவியல் என்பது இயற்கையின் இயக்கத்தை தெரிந்து கொள்வதுதான் என்கிறார். இவர் தன்னிடம் இருக்கும் நிலத்துல ஒரு பகுதியை அரை ஏக்கரை சிறுதானியங்கள் சாகுபடி செய்ய ஒதுக்கியிருக்கிறார். சாகுபடியும் செய்திருக்கிறார். கம்பு, சோளம் போன்ற நவதானியங்களை சாகுபடி செய்கிறார். சாகுபடி செய்வதால் பல அரிய வகை பறவைகள் இவருடைய தோட்டத்துக்கு வருதான். இந்த பூ உலகு என்பது மனித இனத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அனைத்து உயிர்களுக்கும் உண்டானதுன்னு நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எல்லா உயிர்களும் வாழ உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். சுயநலவாதியான மனிதன் இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் உண்டு, தன் மக்கள் உண்டுன்னு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சதன் விளைவு மற்ற உயிரினங்கள்லாம் காணாம போக ஆரம்பிச்சது. முற்காலத்துலலாம் பயிர் அறுவடைன்னா முதல்ல ஒரு கொத்து பயிரை அறுவடை செய்து கொண்டாந்து வீட்டில் உத்தரத்தில் கட்டி தொங்க விடுவாங்க. பறவைகள் தேடி வந்து சாப்பிடும். இப்போ அப்படியா? திருமுல்லை வாயில் குப்புசாமி ஐயா, உத்தரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போதான் கான்கிரீட் வீடுகள், முன்னால

0: ஓட்டு வீடு தான். ஓடுகளை அடுக்குவதற்கு சுவர் மேலேருந்து இணைக்கிற பெரிய மரங்கள் தான் உத்தரம். உத்தரத்தை இணைப்பவை சின்ன மரங்கள், சாத்து. அந்த சாத்து மேலே தான் ஓடுகளை அடுக்குவாங்க. பழச மறக்க ஆரம்பித்தோம். இயற்கையும் நம்மகிட்ட இருந்து விலகி போயிட்டு இருக்கு. இயற்கையை அண்டித்தான் மனிதன் வாழணும், வாழ முடியும். தோட்டத்தை சுற்றி இப்போ எல்லாரும் கல்லை புதைச்சி கம்பி வேலி விடுறாங்க. உயிர் வேலி தான் உடணும். உயிர் வேலிங்கிறது கிளுவை, கருவேல் இது போன்ற தாவரங்களை நட்டு வைப்பது. இந்த மாதிரி தாவரங்கள்லாம் நம்ம தோட்டத்தில் இருந்தால் பல்லுயிர் பெருக்கம் ஏற்படும். இதில் முதலாவது நமது கால்நடைகள், குறிப்பாக மாடு. மாடு போடும் சாணி, சாணியை உணவாக கொண்டு வாழும் உயிரினங்கள் பெருகுது. நத்தை, தவளை, தட்டா, மண்புழுக்கள்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் பல்கி பெருக ஆரம்பிச்சிடுச்சு. ஓணாம், பச்சோந்தி, மின்மினி பூச்சி, வண்ணத்து பூச்சிகள், உடும்பு, கீரி இவற்றோடு பறவைகள், மயில், கரிச்சாங்குருவி, புறா, கௌதாரி, சிட்டுக்குருவி, செம்போத்து, கிளி, திணைக்குருவிகள், கழுகுன்னு ஏகப்பட்ட பறவைகள், மற்ற உயிரினங்கள் முத்துமுருகனையா தோட்டத்தில் இப்போ வருவதா சொல்றார், அல்லது இவர் வரவழைச்சிருக்கிறார். இந்த எல்லா உயிரினங்களும் சேர்ந்தது தான் உயிர் சூழல். ஒரு நாள், ஒரு மாசத்துல இப்படி ஒரு சூழலை உருவாக்கிட முடியாது. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து நல்லதொரு சூழலை எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கேற்ற உயிர் சூழலை உருவாக்கணும். மனித இனத்தின் சுயநலம் மாறணும். குப்புசாமி ஐயா, நாம எல்லாரும் மாறணும். விவசாயிகள் கூட ஒரு காலத்தில் ரசாயனம் இல்லாத பயிர் சாகுபடி தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரசாயன உரங்கள், பயிர் பாதுகாப்பு மருந்துகள், களை கொல்லிகள்லாம் உள்ள நுழைஞ்சுது. விவசாய அன்பர்களும் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. விட முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ அதிலிருந்து விடுபட்டு வர்றாங்க. இந்த ரசாயனங்கள்னால மண் வளம் கெட்டுப்போச்சு. ரசாயனங்களோட சேர்த்து இட வேண்டிய இயற்கை உரங்களையும் அன்பர்கள் மறந்தாங்க. அதனால் மண்ணில் இருக்க வேண்டிய உயிர்கள் காணாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இயற்கையை நோக்கி என்ற கோட்பாடு மக்கள் மத்தியில் உண்டாகியிருக்கு. இதன் மூலம் இந்த உயிர் சூழலில் நல்லதொரு மாற்றம் உண்டாகும் என்ற நம்பிக்கை. நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்.

பாட்டும் பயணமும். நூற்று 2.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எந்த மாதிரி பாட்டை கேட்க போகிறோம் அப்படின்னு பவதாரணி அவங்களோட பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட துவக்கமாக முதலாவது பாட்டு எந்த திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பவதாரணி பாடியிருக்காங்க. இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் காற்றலையில் இதோ இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் நிறைவாக அநேகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிறைவு பெற்றது பாட்டும் பயணமும். இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை இப்பொழுது நான் விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ்.

0: நேரம் 7:55. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள். இவள் வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள். வைக்கோலை எடுத்து இவ தெரிச்சா கூட அது எல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்டே சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச்ச தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. 3 ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புறம் வந்து நான் இந்த அறை கதவை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைன்னா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது. ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகாலை நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் 3 அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முறை மாதிரி இருக்குது, இன்னொருத்திக்கு கட்ட விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது, 3வது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க, உட்காந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார். ஆகா, பேஷினார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கி தங்கமாக மாற்றிவிடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரியும் அந்த 3 பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா, என் உசுரை காப்பாத்தினீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா, பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் 3 பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டேயும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க.

0: ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மூணு அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்டை விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்யறது, ஓயாமல் வைக்கோலை நூற்று ஒருத்தியோட கட்டை விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது, நாக்கில் தொட்டு தொட்டு திரிச்சதுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது, காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது, உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான், என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி, நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம். சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லேருந்து தங்க இழையை நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார், ராஜகுமாரியை இன்றைக்கி தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி. தொடர்வது இசையும் நானும்.
2: இசையின் இனிமையை காற்றலைகளில் கேட்க காத்திருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசைன்றது காதுகளுக்கு மட்டும் இனிமை தருவதில்லை, அது மனதிற்கும் மருந்தாகிறது. ஒரு மெட்டு நம் நினைவுகளை தூண்டும், ஒரு குரல் நம்மை கடந்த காலத்திற்கே அழைத்து செல்லும். வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை இசை அழகாக சொல்லிவிடும். அப்பேற்பட்ட இசையோடு இணைகிறோம் நாம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். ஒரு குரல் நம் மனதை தொடலாம், ஒரு கவிதை நம் நினைவுகளை தூண்டலாம். ஆனால் வார்த்தைகளே இல்லாமல் நம் உணர்வுகளை பேச வைக்கும் ஒரு மொழி இருக்கிறது, அதுதான் இசை. அந்த இசையில் மனிதனின் குரலை போலவே உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கருவிதான் வயலின் இசை. வயலின் இசை கருவிகளின் நரம்புகளில் விரல்கள் பயணிக்கும் போது சில நேரங்களில் காதல் பேசுகிறது, சில நேரங்களில் பக்தி பேசுகிறது, சில நேரங்களில் நம் கடந்த கால நினைவுகளே இசையாக ஒலிக்கிறது. அந்த வயலின் இசைக்கு தனி அடையாளத்தை உருவாக்கிய கலைஞர்களில் முக்கியமானவர் இவர். பக்தி பாடல்களோடு திரைப்பட பாடல்களை வயலின் மூலம் இசைப்பது மட்டுமில்லாமல் ஒரு பாடலின் உணர்வை வயலின் இசை வழியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முத்திரை பதித்தவர். இசை குடும்ப பின்னணியில் வளர்ந்து வயலின் இசை மீது கொண்ட காதலால் தொடர்ந்து பயணித்து வரும் கலைமாமணி வயலின் மாஸ்ட்ரோ டாக்டர் மணிபாரதி அவர்களை நேர்முகம் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இவருடைய சாதனைகளை சொல்லணும்னா 16 மொழிகளில் 2185 மேற்பட்ட படங்கள், 600 இசையமைப்பாளர்களிடம் இணைந்து பணி செய்த அனுபவம், 52 நாடுகளில் மேடை கச்சேரிகள்னு இன்னும் சொல்லிட்டே போகலாம். கர்நாடக இசை, பக்தி இசை, மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் திரை இசை என பல்வேறு இடங்களில் பெற்ற 40 வருட இசை அனுபவங்களை நம்மோடு பகிர இருக்கிறார் கலை.

0: தங்கமணி, வயலின் மாஸ்ட்ரோ மணிபாரதி அவர்கள். சார் வணக்கம்.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல.
0: உங்களது வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி சார்.
1: கண்டிப்பா இந்த இசையும் நானும் நிகழ்ச்சியில உலக புகழ் பெற்ற வீர பாரதி மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி ஏகப்பட்ட ரசிகர்கள் கேட்க போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க உங்களது இசையோடு நமது நிகழ்ச்சி ஆரம்பமாகட்டும்.
1: என்னோட குருநாதர் ஈழிசை வேந்தர் பத்மஸ்ரீ டாக்டர் குன்னக்குடி ஐயா இசையமைத்த பாடல் தேவரின் தெய்வம் படத்திலிருந்து. இந்த பாட்டு வந்து எங்க போய் வாசித்தாலும் ரொம்ப அருமையான பேர் கிடைக்கும். எதுக்கு என்ன சொல்றேன்னா, அவ்வளவு மகா மேதை மதுரை சோமையா பாடியிருக்காரு இந்த பாட்டை. இதை எந்த ஊர்ல வாசித்தாலும் எனக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன், மணிபாரதினா மருதமலை மாமணி என்ற அளவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த பாடல். இது மூலமா அந்த நேயர்களுக்கு ஆரம்பிக்கிறோம்.

0: சார், ரியலி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஒரு பக்தி கச்சேரிகளுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. நான் முதவே சொன்ன மாதிரி மனிதனுடைய குரலை உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்த மாதிரியே இந்த வயலின் வந்து எங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது. ரொம்பவே அருமையாக இருந்தது சார்.
1: ஆமாம், அந்த டைலாக் கூட வரும், தேவர் வணங்கும் மருதமலை முருகானு.
0: ஆமாம் ஆமாம்,
1: ஆக்சுவலாக பிஜிஎம்ஸ்லாம் வாசிக்கலாம், ஏன்னா நம்ம நேயர்களுக்கு நிறைய பாடல்கள் கொடுக்கணும். இதை
0: நேயர்களும் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் சார்.
1: நிச்சயமாக நிச்சயமாக
0: சார். அப்புறம் நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, குழந்தை பருவத்தில் இருந்தே இசை மேலே ஆர்வம் அதிகம்னு. ஸோ அந்த குழந்தை பருவத்தில் இசை எப்படி உங்களுக்குள்ளே வந்தது? இசை உங்களை தேர்ந்தெடுத்துச்சா இல்லை நீங்கள் இசையை தேர்ந்தெடுத்தீங்களா?
1: ரெண்டும் சொல்லலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து குடும்பமே இசை. எனது அப்பா கலைமாமணி கே சோமு, அவர் தான் இந்த பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பகவான் சரணம், மாமலை சபரியில் எல்லா சினிமாக்கு செல்லாத்தா, சுசிலாமாக்கு மாணிக்க வினயந்தும், கலைவாணி ரட்ச ரட்ச ஜெகன் மாதா, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி, இது மாதிரி சூப்பர் ஹிட் சாங்ஸ் கம்போஸ் பண்ணது எங்கள் அப்பா கலைமாமணி கே சோமு அவர்கள். அவருக்கு வந்து 96 வயசு, இன்றைக்கும் என்னோட தான் இருக்கார். அற்புதமான கம்போசர். அவங்களாம் கம்போஸ் பண்ணாங்கன்னா வந்து நினச்சே பார்க்க முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணணும் அதெல்லாம். அதே மாதிரி வீரமணி சார்

0: என்னோட சித்தப்பா பள்ளிக்கட்டு சவன்மலைக்கு அவர்லாம் பாடினவர். அவர்லாம் எப்படின்னாக்க
1: அந்த பாடலை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பேர் பெற்ற பாடல்,
0: அந்த அளவுக்கு சித்தப்பாவோட ஹார்ட் ஒர்க். முதல்ல சித்தப்பா லைட் மியூசிக் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பக்தி கச்சேரிலாம் வர ஆரம்பிச்சோடனே எங்க சித்தப்பா அப்பா மியூசிக் பத்தி தான் பேசியிருப்பாங்க. எங்க தாத்தா வந்து கோடீஸ்வரையர் சொல்லிட்டு 72 மேலகத்தால தமிழ்ல முருகன் மேல கம்போஸ் பண்ணுவார். அது கர்நாடக இசை மேதைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பரம்பரை. அதனால வந்து இவங்க வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க கச்சேரி பண்றதுனால எப்ப பார்த்தாலும் பாட்டு பாட்டு கேட்டுனே ஒரு இடத்துல கம்போசிங் நடந்திருக்கோம் எங்க வீட்லயே. இந்த பாட்டுல மாணிக்கவேணும் இதெல்லாம் பண்ணும்போது அப்ப என்னன்னா இதை கேட்க கேட்க எனக்கு ஒரு ஆசை. என் உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்க படிப்புல ஏறாது. 5 வயசு அப்ப எனக்கு எங்க சித்தப்பா மடியில் தான் உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க பாடுவாங்க இதெல்லாம் கேட்டுருப்பேன். 6 மணி வாசிப்பார் அதை கேட்டுருப்பேன். அப்படியே இசை வந்து உள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை நம்ம ஏதாவது கத்துக்கணும் பாடணும் அப்படின்னு சொல்லி எங்க சித்தப்பா என்ன பண்ணுவார் வீரமணி சாமி அவர் போற கச்சேரிக்கெல்லாம் எங்களை கூட்டின்னு போய் மடியில உட்கார வச்சு என்ன பாடப்ப என்ன பாட்டு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து நான் ஒரு ஃப்ரேஸ் பாடுவேன், என் பிரதர் ஒரு ஃப்ரேஸ் பாடுவார். ஸோ அது ஒரு சின்ன குழந்தைங்க பாடினாங்கன்னா ஒரு சந்தோஷம் தானே பப்ளிக்கு. இது என்னன்னாக்கா இதை பார்க்க பார்க்க போதும் வந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அது மாதிரி ரசிக்கிறாங்க நம்மளும் கச்சேரி போகணும் நம்ம கச்சேரி போகணும் பாடணும் அந்த மாதிரி ஒரு ஆசை அப்படி போயிட்டே இருக்கு. விஸ்வநாதன் சார்கிட்ட எங்கள் சித்தப்பா கூட்டி போய் விடுறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் சார் மெல்லிசைமான் அவருக்கு தெரியும் உங்களுக்கு. எங்கள் சித்தப்பா வீரமணி சாமியும் அவங்க ஒய்ஃப் ராதா வீரமணியும் அவங்க தான் வந்து டிஎம்எஸ் ஐயா சுசிலாமா அவங்க கச்சேரிக்கு வரலன்னா இந்த பாடல்கள்லாம் இவங்க தான் பாடுவாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணன் பசங்களை நல்லா பாடுவேன் கூட்டிகிட்டு வரேன் நான் போகிறோம். அப்போ வந்து பாட்டு பாட்டு சொல்லி கேட்குறாரு. அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் பயங்கரமாக சின்ன பசங்க பாடு பாடு பாடு மணி மணி வா வா அப்படின்னு அந்த அவர் ஆசையை தனிங்க அவர். அப்புறம் வந்து படத்துக்கு பாட வாய்ப்பெல்லாம் வருது. இந்த உலகம் சுற்றும் வாலிபன் இந்த சின்ன குழந்தைங்க ஆடுமாரு இல்லையா ஏன்னா சுத்தமாக பாடுறவங்க தான் ஒரு டீம் இருக்கும் தனியாக எங்கெல்லாம் பாட பாருங்க பாட வச்சு சந்தோஷப்படுவார். அதே மாதிரி கேவி மகாதேவன் மாமா திரை இசை திலகம் பெரிய மகா மேதையவர் அவரோட ரெக்கார்டிங்கில் பல்லாண்டு வாழ்கன்னு எம்ஜிஆர் ஐயா படத்தில் வந்து பாடத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கு. அப்போ நான் 5வது படிச்சுட்டு இருக்கேன். என் ஸ்கூலுக்கு கார் வருது. கார் அமைச்சோடனே நாங்கள் எம்ஜிஆர் கம்பெனிலேருந்து வரோம். மணி எங்கே 5ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. நீங்கள் யார் என் பிரின்சிபல்லாம் சிஸ்டாக இருப்பாங்க இல்லையா அவங்க முதல்ல நம்பலை. அப்புறம் பார்த்தோன்னே 4777 ஐயாவோட கார் அழகு எடுத்து எல்லாம் வந்து பாபா ஒன்று. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் நான் டெஸ்டே எழுதல எல்லாத்துலேயும் 100 அந்த படம் பாடிட்டு வந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா கையால் ஒரு 100 அவர் கை வந்து ஒரு 4 கை மாறும் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் ஐயானா ரொம்ப உயிர். அதே மாதிரி சிவாஜி ஐயானாலும் அவர் கையில் 100 கொடுத்து வச்சுக்கோ மனு சொல்லி இவ்வளோ சாக்லேட் கொடுத்தாரு. அந்த 100 எவ்வளோ பெரிய அமௌண்ட்.
1: அதாவது அமௌண்ட் நமக்கு பெருசு இல்லை யாருக்கிட்ட இருந்து வாங்குறோம் அதுதான் முக்கியம்.
0: அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த வயலின் வாசிக்கிறவங்களாம் பார்த்து நேர்ப்பேன் ரெக்கார்டிங்கில் இவ்வளோ பெரிய பிளேஸ் 40 50 விஸ்வநாதன் சார் ஆர்கெஸ்ட்ராவில் வயலின் வாசிப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆசை இருந்தது அம்மா அம்மா எனக்கு ரொம்ப ஆசைமா வயலின் கற்றுக்கணுமா நம்ம ஃபேமிலியே பாடுற ஃபேமிலாம் பாட்டை முதல்ல இது பண்ண அப்படின்னு. பாட்டு இல்லை ஆட்டோமேட்டிக்காக வருதுமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வயலின் தான் பூசா போடணும்னு சொல்லி அப்போ தான் வயலின் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். 13 ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது 13 ஸ்டார்டிங் 13 பிளேயிங்கு 10 ஆரம்பிச்சிட்டு எங்கள் வாத்தியார் வந்து மத்தியானம் 3 வந்து எழுப்பார் ஸ்கூல் போயிட்டு வருவேன். சாதகமாட்டான் என்ன மாஸ்டர் ஐயோ தூக்க வருதான் மாஸ்டர். ஆனால் அது பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல நம்மளை கொண்டு விட போகுதுன்றது எனக்கு அப்போ தெரியாது. பட் முயற்சி சாதகம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ஸ்கூலில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் படித்தது கலெக்டர் ஸ்கூல் 6வது மேலே. அப்போ வந்து 7வது கிளாஸில் வந்து நான் படிக்கும்போது ஆக்டர் ராஜேஷ் அவர் தான் எனக்கு பார்த்தாரு. மணி நீ வா எங்கள் பீரியடில் நீ பாடு அப்படின்னு சொல்லி பாட்டு பாட சொல்லி கேட்பாங்க. வயலின் வாசிக்க சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் தான் வயலின் பிளேயிங். அதே தவிர கிறிஸ்டின் ஸ்கூல்ன்றதுனால அந்த ப்ரேயர்ஸை நான் தான் பாடுவேன். ஸோ பாட்டு கம் வயலின் அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ தான் நான் ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளே ஏதோ ரெக்கார்டிங்காக வரேன்.
1: எந்த வருஷம் சார்?
0: 1976. அப்போ வர வந்தவுடனே ஆல் இண்டியா ரேடியோ மேடம் வந்து யார் யார் இருந்தாங்க ஏபி கோமலாமா இருந்தாங்க அப்புறம் ஷியாமலாமா இருந்தாங்க அதுக்கப்புறம் எல் கிருஷ்ணன் சார் இருந்தாங்க இவங்க எல்லாருமே எங்கள் ஃபேமிலி தெரியும். பட் வயலின் வாசம்னு உள்ள ரெக்கார்டிஸ்ட்டு போய் சொன்னவுடனே தம்பி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் யூத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு யூத்தில் ஜாயின் பண்ணேன். யூத்தில் வயலின் பிளேயராக இருந்தேன். அதுக்கப்புறம் பி கிரேட் அப்புறம் வியலால் பி கிரேட் வயலினில் பி கிரேட் திருப்பி வயலால் 25 ஆல் இண்டியா ரேடியோவில் வாசிக்காத ரெக்கார்டிங்கே இல்லை. அத்தனை இசையமைப்பாளருக்கும் இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அத்தனை பெரிய பாரம்பரிய மிக்க பாடல்களுக்கும் யார் யார் சீர்காழி ஐயா டிஎம்எஸ் ஐயா அப்புறம் டிஎல் மகாராஜன் ஐயா வீரமணி சாமி அதுக்கப்புறம் வந்து ஜிக்கி அம்மா அத்தனை சிங்கர்ஸுங்க இங்கே ஆல் இண்டியா ரேடியோ அந்த ஹாலில் எல்லாருக்குமே வாசிக்கும்.
1: வயலின் மேஸ்ட்ரோ மணிபாரதி அவங்க கூட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேர்களே. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பா

0: போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திராதே.
1: உங்க குடும்பத்துல இசைக்கு இருந்த முக்கியத்துவம் உங்களது இசை பயணத்தை எந்த அளவுக்கு வடிவமைச்சது?
2: ஆக்சுவலா நான் சாதகம் பண்ண ஆரம்பிக்கிறது எப்பதான், நைட் 8 மணிக்கு எங்க வாஜியார்
1: ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு.
2: ஆமா, ஸ்கூல் போயிட்டு வந்து நைட் 8 மணிக்கு தான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அமைதியாகிடும் இல்லையா. முன்னெல்லாம் வந்து 7 மணி 7:30 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுவான். 8 மணிக்கு சைலண்டா பிராக்டிஸ், நான் கத்துட்டு அத்தனை வாசிப்பேன். கடைசியா முடிக்கும் போது ஜனகணம் எழுதி 12 மணி ஆயிடும். டெய்லி இது நடக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பிராக்டிஸ் வந்து நம்ம வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னும் போது, மதன் பாபுன்னு அந்த காமெடி ஆக்டர் இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, மணி நாடகத்துக்கு வந்து வாசிக்கிறேன். அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலிபாபா 40 மியூசிக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தர தர தர தர தர தர தர தர தர தர ரிகர்சல் வர பார்ப்பாரு. என்னை பார்த்தோன்னே சந்தோஷப்படுவார். இப்படி ஒரு கம்பீரமா மணி ஓகே அப்படின்னா. அதே மாதிரி செந்தாமரை சார் நாடகங்கள், அப்புறம் காத்தாடி ராமன் சார் நாடகங்கள், எல்லா கிட்டத்தில் மாசத்துல சர்வசாரமாக ஒரு 10 நாடகம் வச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து பேமெண்ட்டுக்குலாம் கம்மி தான், 5 ரூபா 10 ரூபா தான் கொடுப்பாங்க. மொத்தம் மியூசிக் டீமுக்கே 50 ரூபா மேலே கிடையாது. ஏன்னா நாடக பட்ஜெட் அவ்வளோ தானே. ஆனால் எனக்கு காசு முக்கியம் இல்லைங்க, என்னோட சாதனை முக்கியம், என்னோட குறிக்கோள் முக்கியம், எனக்கு அடைய வேண்டிய இடம் முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணணும்.
1: நீங்கள் அப்போ அந்த சாதனையை பண்ணணும்னு நினச்சதுனால தான் இப்போ வந்து மிகப்பெரிய சாதனையாக அது உங்களுக்கு.
2: கண்டிப்பாக அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது இப்போ நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் லைவாக வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம். அதே மாதிரி நாடகங்களை எனக்கு தனியாக இசையமைக்க வரும்போது இந்த கேப்பில் வந்து அப்போ சூப்பர் ஹிட்டாக இருக்கிற சினிமா பாட்டை வாசிக்கிறது எங்க நாடகத்துக்கு நடுவில் அந்த தர போட்டு அடுத்த செட்டு பார்த்தோம். அப்போ வந்து எல்லாம் நாடகம் முடிச்சு சொல்லிட்டு போகிறோம், சார் ட்ராமாவோட மியூசிக் நல்லா இருந்தது சார். ஐயோ மாதிரி பாட்டுங்க அது. ஏன்னா விஸ்வநாத் சார் பாட்டோ இல்லை இளையராஜா சார் பாட்டோ வாசிக்கும் போது, அப்போ இளையராஜா ஸ்டார்டிங் டைமு, அப்போ எப்படி இருக்கு பாருங்க. அது ஒன்று. அதே மாதிரி ரெக்கார்டிங் வாசிக்கணும்னு ஒரு ஆசை, கச்சேரி வாசிக்கணும்னு ஒரு ஆசை. எங்கள் சித்தப்பா வந்து வீரமணி சாமி வந்து சிங்கம் மாதிரி, அவர் கச்சேரியில் உட்காந்து வாசிக்கணும்னா பர்டிகுலர் வெஸ்டர்ன் ஸ்கேல் கண்டிப்பாக வேணும். அப்புறம் நோட்ஸ் பக்காவாக இருக்கணும், ஏன்னா ரெக்கார்ட் மாதிரி இருக்கும். அவர் கச்சேரி திரும்பி சாதாரண மைக்கில் தாங்க போடுவார், அகுஜா அந்த மாதிரி மைக்கில் தான் போடுவாங்க, 5 மணி நேரம் போடுவாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு 1000 ப்ராசஸர் வந்தாச்சு, ஈவன் வயலின் கூட பாருங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் அவங்க பாடுவாங்க. அப்போ அந்த கச்சேரியில் போய் உட்காந்து வாசிக்கிறோம், நான் மைக்கில் வாசிக்கணும், அப்போ என்னோட பவர் எவ்வளோ இருக்கணும் பாருங்க. அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா எனக்கு சித்தப்பா கச்சேரி வாசிக்கணும்ப்பா. அப்பா சொன்னார், வீரமணி என் தம்பி தான், நீ போய் வாசி ஒன்னா வானான்னு சொல்ல பாருனா, நீ அப்படியே உட்காந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணு, பின்னாடி ஃபாலோ பண்ணு எல்லாம் சரி. அப்பா அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணும், எனக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுங்க. சரி எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா பாட்டும் நோட்ஸ் கொடுத்து எழுது. மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம்.
1: இது எந்த வயசுல கேக்குறீங்க?
2: 13 வயசு. அதான் 12 வயசு நியர்பை.
1: 12 வயசு.
2: அப்போ வந்து இதாச்சு, நீ என்ன கொடுத்தாலும் வாசிக்கிறன்ற மாதிரி கேட்கிற அப்பாவை. சரி இது நீ வாசி அப்படின்றது. அப்புறம் ஒரு தடவை வாசித்த ஃபெயில், 2 தடவை வாசித்த ஃபெயில், 3 தடவை வாசித்த, 26 தடவை வாசிட்டேன். அது என்னன்னா அந்த பாட்டு உங்களுக்கு நம்ம நேர்களுக்காகவும் இது கேட்கட்டும்.
1: வாசிக்கலாம்

0: இப்போ நீங்கள் காலேஜ்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஏன்னா நீங்கள் ஆரம்பித்ததே 12-13 வயசில் நான் வயலின் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. அப்போது நம்ம பள்ளிக்கூட பருவத்தில் போகும்போது 8 மணிக்கு சாதகம் பண்ணுவேன், 12 மணி வரைக்கும் நீங்கள் டில் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்பீங்க. அப்போது அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் தூங்குவீங்க? அதுக்கப்புறம் மறுநாள் காத்தால எழுந்து எப்படி நீங்கள் பள்ளிக்கூட கிளம்புவீங்க?
1: இல்லை, என்றைக்கு வயல் நேரத்தில் அன்னிலேருந்து தூங்குறதில்ல. கச்சேரி ஸ்கூலில் போய் உட்காந்தாலும் சரி, காலேஜில் போய் உட்காந்தாலும் சரி, இன்னைக்கு சாயங்காலம் கச்சேரிக்கு என்ன பாட்டு வாசிக்கிறது, அந்த நோட்ஸ் வாசிக்கணும், அந்த நோட்ஸ் எடுக்கணுமே, அதே தான் மண்டலம் போயிட்டு இருக்குமே தவிர, மற்றபடி நான் படிச்சுக்கிறது வந்து ஏதோ ஒரு கனவுல படிச்ச மாதிரி தான். இந்த இது விட இன்னொரு அதிசயம் நாங்க இதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, ட்ராமாலாம் வாசிக்கிறேன், ரெக்கார்டிங் வாசிக்கணும்னு ஆசை. அப்போ வந்து ஹனுமந்த் ஆச்சாரின்னு ஒருத்தர், எங்க சித்தப்பாக்கெல்லாம் அவர் வந்து நிறைய கோஆர்டினேஷன் பண்ணுவார். அவர் வந்து, மணி நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்கு வந்துடணும், கிட்டத்தட்ட 40 பேர் உட்காந்துருக்காங்க, நோட்ஸ் கொடுத்தோன்னா பறக்குது எல்லாருக்கையும். அப்போ பேசிக் லெவலில் இருக்கும் இல்லையா, எப்படியா தான் வாசிக்கணுமேங்க. ஆனால் எல்லாரையும் எனக்கு தெரியுது, எல்லாருக்கும் என்ன தெரியுது, வீரமணி சாமினா அதேமாதிரி வீரமணி சோமுனா தெரியாதவங்க கிடையாது. ஸோ அந்த பரமலா இவன் அக்பார் கதார் பண்ணுறது தெரியும். ஆனால் என்னோட ப்ராக்டிஸ் அங்கே டபுள் ப்ளஸ், உடனே கையில் வச்சு வாசிச்சிருக்கேன். உடனே வாசிச்சோடனே அவங்க ரொம்ப எல்லாருக்குமே ஹாப்பி. அந்த ரெக்கார்டிங் வாசிக்கணுன்றது ஒரு ஆசை. அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச ரெக்கார்டிங் வரிசையாக வாசிக்காத இசையமைப்பாளர் எம்எஸ்ராஜ் சார், இளையராஜா சார், தேவா சார், அப்புறம் அவர் சந்திரபோசனா, அப்புறம் சங்கர் கணேஷ், ஜி கே குடேஷ், அப்புறம் வந்து கன்னடத்தில் வந்து ராஜன் நாகேந்திரா சார், அப்புறம் நாதபிரம்மா அம்சலேகா சார், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் அந்தந்த பிசிலேட்டருக்கே ஒரு 100-150 படம் ஒர்க் பண்ணியிருப்பேன். மணி சர்மா ஐயா, சிஎம்ஐ
0: சார், அவர் அவங்க எல்லாருக்கும் ஒர்க் பண்ண அனுபவம் உங்களுக்கு நிறையவே இருக்கு.
1: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அதாவது மியூசிக் டைரக்டரோட மூடு தெரியும் எங்களுக்கு, அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து அவங்க எழுதுனா நாங்கள் என்னையாக இருப்போம், அவங்களுக்கு வந்து டென்ஷன் பண்ணக்கூடாது. கொடுக்குறாங்களா ஒரு தடவை பார்க்கறது, ஓ நோட்ஸ் எப்படி இருக்கா, ரைட் இந்த ரூட்டு போகுதுன்னு பக்காவும்.
0: சார், ஒரு கலைஞரோட வாழ்க்கையில் குருநாதருடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. உங்களோட இசை பயணத்தில் வந்த குருமார்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: எனக்கு வந்து மானசீக இசை குருநாதர், எனது ஆசான் பத்மஸ்ரீ ஆல்ரெடி சொல்லிட்டேன், குன்றக்குடி சார். அதுக்கப்புறம் எனக்கு முதல் வாத்தியார் திரு வெங்கடாஜலமையர் அவர்கள், அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார். எனக்கு ஒரு வயலினை கொடுத்து, ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ பெரிய பொருளாதார வசதிலாம் இல்லையே, பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும், ஒத்தரையான் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும், ஆனால் எதுக்குமே கஷ்டப்பட்டதில்லை. பட் ஆசிஷியல் போகும், அந்த கச்சேரியெலாம் போகிறது இல்லையா, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ அவரே என்கிட்ட வயலின் கொடுத்து, அந்த வயலினை அவர் சொல்லி கொடுத்து விரல் வச்சு இந்த குழந்தைய நடத்தி கொடுப்பாரு பாருங்க, அதை மாதிரி கூட்டிட்டு வந்தார் அவர், திரு வெங்கடாஜலமையர், பெரிய குருநாதர். அதே மாதிரி அவரோட பையன் வயலின் சங்கர், அவர் இப்போ இல்லை, அவரும் நிறைய என்கரேஜ் பண்ணுவார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட இசையமைச்ச சோமு கஜா, கஜாவில் வந்து அவர் வயலின் பிளேயர். பழைய ஆல்பம்லாம் பார்த்தீங்கன்னா சோமு கஜான் தான் இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் தெரியாதாலே கிடையாது, எல்லார்ட்டையும் சோலோ பிளேயர் அவர். பர்டிகுலராக பார்த்த அந்த ராஜேந்திர சாரோட படத்தெல்லாம் நிறைய வயலின் சோலோலாம் வாசிருக்காங்க. அந்த தாசட்டா பாண்ட பாட்டு, வைகை கரை காற்று நீ எல்லாம் கேட்டிருப்பீங்க, அதில் சோலோ பிளேயர். ஆனால் நம்பர் ஒன் பிளேயர் அவர். அவர்கிட்ட போய் ஞாத்தியம்மை ஞாத்தியம்மை போய் கற்றுப்பேன், ஏன்னா அவர் ஞாத்தியம்மை தான் ஃப்ரீயாக இருப்பார். அவர் சொல்லிக் கொடுப்பாரு, டே வாசிடா வாசி, இதை ப்ராக்டிஸ் பண்ண. அவ்வளோ குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நம்மளோட முயற்சி, நம்மளோட அதை லவ் பண்ணுங்க வயலினை, அதில் இறங்கணும், அந்த இசையில் அப்படியே பாணித்தனமாக இறங்கணும். அதுக்கப்புறம் வந்து அதாவது பார்வையிலேயே குருநாதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டாக்டர் எல் சுப்ரமணியம் சார், டாக்டர் எல் சங்கர் சார். அதை தவிர அபிமானமான வயலின் பிரபாகர் சார், ராஜா சார்ட்ட கண்டக்ட் பண்ணுறாரு பாருங்க, அவர் பி எஸ் நரசிம்மன் சார், அவர் வந்து ஒரு பெரிய வயலின் மேதை. அதேமாதிரி ராம் சுப்பு சார், அவரும் மகா மேதை. இவாளெல்லாம் ஒரு அசோசியேஷன். அதேமாதிரி கல்யாண சுந்தரம், கல்யாணம் சொல்லுவாங்க, இந்த 4 பேர் டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இவங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன ஸ்டீல் பார்க்குறாங்க, என்ன பொசிஷன் போடுறாங்க. பட் எல்லாம் துரோணர் மாதிரி, அவங்களாம் துரோணர், நான் வந்து ஏகலைகள் மாதிரி அப்படியே பார்த்து பார்த்து. ஆனால் ப்ராக்டிஸ் எல்லா பாடலையும் நிறைய கேட்குறது, இது என்ன பண்ணியிருக்காங்க, இதில் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் தீவிரமாக ஒரு ஆராய்ச்சி இப்பவும் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து வாசிக்காத பெரிய மனிதர்களே கிடையாது, சீர்காழி ஐயா, டிஎம்எஸ் ஐயா, சுசிலாம்மா, வாணிஜரம் அம்மா, ஜானகம்மா, அப்புறம் எல்லாரீஸ்வரி அம்மா, எல்லார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நான் இசையமைப்பாளரான பிறகு அவங்களும் வந்து எனக்கு பாடி கொடுத்துருக்காங்க பாடல்கள்.
0: சார், இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக்னு ரெண்டு இருக்குல்ல சார், அந்த வெஸ்டர்ன் மியூசிக்னு சொல்லக்கூடிய மியூசிக்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் சார்?
1: வெஸ்டர்ன் மியூசிக் வந்து ஜோசப் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஒரு பெரிய பலம் வரும், அவன் மிரட்டி தான் சொல்லிக் கொடுப்பாரு. நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கணும். இதை தவிர நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு வெஸ்டர்ன் மியூசிக்காக நான் பியானோ வேலை படித்தேன். அது வந்து நவாஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு மியூசிக் மியூசிக்கில் டைம் இருக்கும்போது கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான். ஆனால் 83 அப்புறங்க வருஷத்தில் ஒரு 10 நாள் வீட்டில் இருந்தால் ஜாஸ்தி, ஏன்னா அவ்வளோ ஷோஸ், லைட் மியூசிக் ப்ரோக்ராமு, லைட் மியூசிக் ப்ரோக்ராம், அதாவது பக்தி பாடல் கூட நம்ம எதாவது வாசலாம், சினிமா பாட்டுனா பக்காவாக இருக்கணுமே. அதுவும் விதவிதமான ஸ்கில்ஸ், இப்போ கிளாசிக்கல் டிவோஷனல் வரும்போது ஒரு பர்டிகுலர் சுதி தான் ட்ராவல் பண்ணும், இது அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 13 சுதி இருக்குது, 13 சுதிலையும் பாட்டு வரும், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அது எங்கே ஆரம்பிச்சேன்னா காலேஜ் படிக்கிற டயத்தில் ஃபஸ்ட்டு ராஜபார்வை கமல்ஜி வாசிப்பார் பார்த்தீங்களா, அந்த சோலோ வந்து எந்த காம்படிஷன் போனாலும் ஃபஸ்ட்டு வாசிப்பேன். அது வரைக்கும் ராக்கெட் விட்டுருப்பாங்க, அந்த காலத்தில் எங்கெல்லாம் ராக்கெட் விட்டுவாங்க எல்லாரும். அப்போ வந்து விடும்போது இது ராஜபார்வை ஆரம்பித்த உடனே நிறுத்திடுவாங்க, எல்லாம் சைலண்ட், பின் ட்ராப் சைலண்ட். அப்புறம் ஜட்ஜி பாப்பார் எழுது, பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், பெஸ்ட் வயலினிஸ்ட்.
0: ராஜபார்வையில் என்ன பாடலுக்கு சார் வாசிச்சிங்க?

0: வரவே இல்லை, நான் படத்தில் வாசிக்கிறேன். அந்த இது மியூசிக் இருப்பாங்க,
1: கிட்டத்தட்ட
0: 120 படம் பண்ணிருக்காரு. நான் லாஸ்ட் ஆஃப்ல தான் அவர்கிட்ட சேர்ந்தேன், ஒரு 22 படம் வாசிருப்பேன். அற்புதமான மியூசிக் டைரக்டர், என்ன அவ்வளவு என்கரேஜ் பண்ணார். அவரோட ஒரு வாட்டி பாம்பே நிகழ்ச்சி போகும்போது மேகமே மேகமே பாட்டு வருது, வாணிஜய ரம்மம்மா கச்சேரியில் ஒரிஜினலாக பாடுறாங்க, அதில் ஒரு சோலோ வருது. நான் வாச உடனே அந்த கச்சேரிக்கு பால் சார் வந்திருக்காரு, சுசிலாமா வந்திருக்காரு, வாணிஜய ரம்மம் வந்திருக்காரு, 3 ஸ்டார்ஸ். அப்போ பால் என்ன பண்ணுறாரு, சைடில் உட்காந்து பார்த்துருக்காரு. நேரம் வந்தாரு வீரமணி அண்ணன் பையன், இங்கே வா கட கடன் கூட போய் நேரம் குமார்ட்டு ஏய் ட்ரைவர் விட்டுறாதவனே, இவன் வந்து சச்ச ஒண்டர்ஃபுல் சோலோ, வெறும் பிக்கப்பில் சோலோ வாசிக்கும் போது கிளீனாக இருக்கிறது வந்து நான் இது வரைக்கும் கேட்டதே அப்படின்னு சொல்லிட்டு வாணிலா பண்ணாருங்க. வானிலாக்கு முன்னாடி ஒரு சோலோ வரும் பாருங்க, அதை நான் வாசிக்கிறேன். பாலன் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் மைக்கு எனக்கு காட்டுறாருங்க. காமிச்சிட்டு ஜனங்கள்லாம் வந்து அப்படியே மெய் மருந்து உட்காந்துருங்க
1: சார். அந்த சோலோ எங்களுக்காக,
0: நான் பாடினது வந்து 30% தான், அந்த தவி வாசித்து பாருங்க, பெரிய கை கொடுங்க அப்படின்றாங்க.

0: அருமையான பாடல், எல்லோருக்கும் பிடித்த பாடலும் கூட.
1: வயலினுக்காகவே கம்போஸ் பண்ணுறாங்க. அது வந்து வாசல் வந்து டி என் மணின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வயலின் லெஜண்ட், டி என் கிருஷ்ணன் சாரோட பிரதர், மெல்லிசைமனோட இசை. அப்போ வந்து அத்தனை பேர் இதில் பெருமைப்படுத்துறது அவருக்கு என்னங்க சொல்லுங்க, பெருமைப்படுத்தினே தான் இருக்கா இல்லை, அதுதான் பாலன். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பாடுறதுல நான் வயலின் வாசிக்கிற மாதிரி சோலோ இருந்ததுனாக்க அப்படி தோல்மையில் கையை போட்டு தான் நிற்பார், மணி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு அன்பான அவர் இருக்கு. அதே மாதிரி சுசிலா மாமா அப்படி தான், வாணிஜ்ய மாமா அப்படி தான், ஜானகி மாமா அப்படி ரொம்ப ரசிப்பாங்க. நம்மளோட ப்ரெசன்டேஷன் தாங்க எல்லாத்துலேயும் முக்கியம்.
0: இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷன் முக்கியம்னு சொன்ன உடனே எங்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வி வருது. நீங்கள் வயலினில் தேர்ச்சி அடைந்த பிறகு உங்கள் காலேஜ் பருவ நாட்களில் காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கிறதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. எல்லா காம்படிஷன்லையும் வின் பண்ணதா, அந்த காம்படிஷன் அனுபவத்தை பற்றியும் அந்த காம்படிஷனில் என்ன பாடலை நீங்கள் வாசிச்சிங்களோ அதை நேயர்களுக்காக எங்களுக்கு வாசிக்கலாம்.
1: அப்போ வந்து ரொம்ப ஹிட்டான சாங் வந்து

0: போடுவாங்க. தாத்தா செஞ்ச புண்ணியம் தான் சித்தப்பா. ஸோ அதுதான் எனக்கு வந்து அப்படி பண்ணிடணும்.
1: பெரியவர்கள் செய்த புண்ணியம் குழந்தைகளுக்கு செய்யறோம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: கண்டிப்பா, நம்ம வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு இல்லாம. அதனால வந்து நம்ம மேக்சிமம் வி ஹேவ் டு கிவ் தி பெஸ்ட்.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனிதனின் குரலை போலவே

0: உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வயலின் இசையை வாசிக்கக்கூடிய கலைஞர் வயலின் மேஸ்ட்ரோ மணிபாரதி அவர்களோடு தான் இணைந்திருக்கிறோம். என்னுடைய குருநாதர் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா, நீங்க சொன்னீங்க அவங்கள நீங்க முதன் முதல்ல சந்தித்த அனுபவத்தை பத்தி, அதாவது முதன் முதல்ல நீங்க அவங்கள சந்திக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது, எப்படி சந்திச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க.
1: அவ்வளவு தெய்வங்க உண்மையிலேயே, அவர் வாயில வாசிக்கவே முடியாது. இன்னும் அந்த டோனாக இருக்கட்டும், அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், அந்த தெய்வ கடாட்சம் எல்லாம்.
0: அவங்களை நீங்க சந்திச்ச போது உங்களோட வயது?
1: என்னோட வயது வந்து 12. ஆனால் அந்த 12 வயசு தான் சந்திச்சவரை, வா ராஜா வா என்ன. அப்புறம் எங்கள் சித்தப்பா சொன்னார், அண்ணா வயலின் கற்றுக்கிறேன்னா நல்ல பேஷாக வாசி அப்படின்னாரு. அவருக்கு நிறைய ரெக்கார்டிங் வாசிருக்கேங்க நான். அவர் கிளாசிக்கல் பண்ணும்போதும் சரி, டிவோஷனல் பண்ணும்போதும் சரி, படம் பண்ணும்போதும் சரி, என்னை அவர் விட்டதே இல்லை.
0: சரி, இப்போ அவங்க உங்கள் வாசிப்பு மூலயமா மயங்கின சாங் ஒன்று இருக்குல்ல சார், அந்த பாடலை நேயர்களுக்காக குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா உங்ககிட்ட ரசித்து எதிர்பார்த்தக்கூடிய விஷயமா அந்த பாடல் இருந்தால் நல்லாயிருக்கும்.

0: இன்னொன்று கவனிச்சிங்களா, குன்னப்படி சார் பாட்டு வாசிக்கும் போது ரெண்டு ஸ்டிங்கில் படுது, அவர் ஸ்டைல் இது.
1: திருச்செந்தூர் போயிட்டு வந்த அனுபவத்தை கொடுக்குது சார் உங்களது பாடல். நம்ம வந்து சென்னையில இருக்கோமா திருச்செந்தூர்ல இருக்கோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் கிளப்புது.
0: இப்ப சமீபத்தில் திருத்தணியில கச்சேரி, திருச்செந்தூர் கழகத்திலிருந்து சோழ வருது, அப்படியே அத்தனை ஜனங்களும் கீழே அந்த செல்பி வீடியோ.
1: ஆக்சுவலி இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிக்கும், எங்க இருந்தாலும் தன்னுடைய விளைகளை கேட்டா அந்த டைரக்ஷன்ல திரும்புவாங்க. அப்பேற்பட்ட ஒரு இசை இனிமையை தரக்கூடிய
0: பாடல் பாடல தீமசையா சீர்காழியா அப்படி இருக்கும் டைட்டா.
1: அதாவது இசைய வாசிக்கிறது வேற, இசைய உணர்வு பூர்வமா ரசிச்சு வாசிக்கிறது வேற.
0: கண்டிப்பா டைனமிக்ஸ் இருக்கு.
1: நீங்க உங்க குருமார்கள் கிட்ட கத்துக்கக்கூடிய இசை நுணுக்கம் பத்தி சொல்லுங்க.
0: இப்போ வந்து வெஸ்டர்ன் மியூசிக் பாத்தீங்கன்னா

0: இட்ஸ் அ ஃபிக்ஸட் நோட். ஏனா ஏனா பீனா பி தான். இது வந்து கிளாசிக்கல் அப்படி கிடையாது. நம்மளுக்கு அனுஸ்வரங்கள் நிறைய இருக்குது, நிறைய ராகங்கள் வெரைட்டி இருக்குது. இது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து எல்லாத்தையும் பிரிச்சா வரைக்கணும். அதே மாதிரி ஒரு சினிமா பாட்டு போய் கிளாசிக்கல் ஸ்டைலில் வாச யாராவது ஒத்துப்பாங்களா?
1: அது நல்லா இருக்காதே சார்.
0: அது வந்து அந்த சாகனா அப்படி தான் வாசிக்கணும். இந்த சாகனா அப்படி வாசிக்கணும்.
1: பக்தினா ஒரு மாதிரி கொண்டு போகணும், சினிமா இசைனா அது ஒரு பாங்கில் கொண்டு போகணும். அப்போ தான்
0: அதே மாதிரி ஹிந்தி பாட்டு வாசிக்கும் போது அந்த ஹிந்தி கலருக்கு போயிடும். இப்போ ஹிந்தி சாங் எதாவது வாசிக்கிறேன்னாக்கா, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்.

0: ஸ்டைல், அந்த இந்தி ஸ்டைல், அது இது வந்து அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க அந்த இதுக்கு வரும். இப்போ தமிழ் சாங்கிலே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஸ்டைலையும் சாங் பண்ணியிருக்காரு ராஜா சார், வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் சாங் பண்ணியிருக்காரு. அப்போ இதுக்கு தெரியுதுல்ல,
1: ஒன்னொரு
0: விஷயம்

0: இது வந்து மிஷாயர் துணை வந்து பாபி சூப்பர் டூப்பர் ஹிட் சாங். அதாவது 72 ஃபுல்லாக இந்த பாட்டு தாங்க. அதுக்கப்புறம் ராஜா சார் வந்தவன தான் ஃபில்அப் ஆச்சு அந்த தாகம். இது ஒரு இந்தி ஸ்டைல் சாங்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் இருக்கிற பாட்டு இருக்குது வயலின்ஸில். அதே மாதிரி தமிழ் பாட்டில் நிறைய இருக்குது. விஸ்வநாத சார் சாங்கெல்லாம் நீங்கள் என்ன சாங் கேட்குறீங்களோ பாருங்களேன், அப்படி ஒரு அருமையான ஒரு விஸ்வநாத சார் ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பாரு, ராஜா சார் ஒரு ஸ்டைல், அந்த மாதிரி எல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க.
1: இப்போ குன்னக்குடி அவர்கள் வந்து நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் கச்சேரி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் உங்களை கவர்ந்த விஷயம்னு ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எதை சொல்லுவீங்க?
0: அவரோட ஸ்டைல் தான், மேனரிசம்.
1: அந்த கவர்ந்த விஷயம் வந்து மேனரிசம்னு சொல்லுவாங்க.
0: அவர் பிளேயிங் ஆஃப் ஸ்டைல் அவர் மாதிரி எல்லாம் வாசிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி இந்த 3 hour 4 hour டயர்டாக மாட்டார், அந்த மாதிரி வாசிக்கக்கூடிய ஒரு மகானவர். அப்புறம் அந்த காலேஜ்லலாம் வந்து கிட்டத்தட்ட வாங்கினா இல்லையா அந்த லாரல்ஸ் எல்லாமே, அது எங்கே வந்து கை கொடுத்ததுன்னா பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன், டிபிஜின் காலேஜில் தான் படித்தேன். இப்போ வந்து துறப்பாக்கனாலே ஒரு தூர பார்க்க வந்து பஸ்ஸும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது, ஐ மிஸ் த பஸ். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour லேட்டாக போகிறேங்க ஃபைனல் இயர் எக்ஸாம் காஸ்டிங் எக்ஸாம் போயிட்டு போகிற கேட்லாம் போட்டால் என்னங்க என்னங்க இல்லைங்க அலோவ் பண்ண முடியாதுங்களா சார் சார் சார் என்ன சார் எப்படி உடனே என்னை பார்த்துட்டு எதாவது தெரிய பண்ணுங்க உள்ளே கூப்பிட்டு அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போனோடனே எழுதிக்கலாம் அப்புறம் எழுதிக்கலான்னு எனக்கு மயக்கம் வந்துச்சு. அப்புறம் மூஞ்சியில் தண்ணி தெளிச்சு விட்டு என்னடா சார் இல்லை சார் பஸ்ஸை மிஸ் பண்ணுறது சரி சரி உட்காரு அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு எழுத வச்சு கொடுத்தாரு. எழுதியும் பாஸ் பண்ணிட்டேன். ஏம்பா எவ்வளோ காலேஜில் வந்து ஷீல்டு வாங்கி கொடுத்துருக்கேன், மியூசிக்காக நீ எவ்வளோ வச்சுருக்கேன், உனக்கு இது கூட நான் செய்யலைன்னா என்ன நான் ப்ராப்ளம் அட்டன்ஸ் போல் இருக்குது, அட்டன்ஸ் இங்கே தான் இருக்குது, அட்டன்ஸ் கேன்சல் பண்ணால் தானே உனக்கு வந்து நீ வரலன்னு சொல்லுவாங்க நான் பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கூட எந்த கோயிலுள்ள நாங்கள் போனாலும் எங்களை உள்ள கொட்டுமே காட்டுறது காரணம் விஷயம், எங்கே போனாலும் ஐயப்பன் சீசனில் எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்குதுன்னா அது என்னோடய சித்தப்பாவும் அப்பாவும் கம்போஸ் பண்ண பாடல்கள். அதே மாதிரி தாசேட்டா, தாசேட்டாக்கு ஒரு கச்சேரியில் சோலோ பாடுறாரு அந்த உன்னிடம் மயங்கிறேன் பாட்டுக்கு நான் சோலோ வாசிக்கிறேன். அப்போ வந்து அத்த பாட்டு அவருக்கு இல்லைன்னா அவர் மணி இங்கே வா அப்படின்னு என்ன என்ன பகலாக போகிறச்சு. அதே மாதிரி ஒரு ஐயப்பன் பூஜையில் சொல்கிறாங்க வீரமணி ஃபேமிலியே வந்து ஒரு ஆள் வயலின் வாசிக்குது, ஒரு ஆளுன்னா அவங்க அது வந்து அந்த மலையாள ஸ்டைல் ஒருத்தர் நடத்தும், ஒரு ஆள் வயலின் வாசிக்குது ஒருத்தர் பாடுது ஒரு பெருமையாக சொல்லுவது. அதே மாதிரி எந்த கன்னட ஃபிலிம் ரெக்கார்டிங் வந்து பெங்களூர் வருவார், நாங்கள் பெங்களூர் அடிக்கடி போய் வாசிப்போம். அப்போ வந்து பார்த்தா கூட எந்த வீரமணி சுகந்தன்னே கேக்கு வந்துட்டு போகிறோம். இது எதுங்க கனெக்ட் பண்ணுறது பாருங்களேன், நான் இங்கே இருக்கிறதும் காரணமும் இசை தான். ஸோ வந்து எல்லாம் இது கடவுள் கொடுத்த வரம் வரதுன்னு.
1: ஒரு பாடலை வயலின் இசையில் வாசிப்பதற்கு முன்னாடி நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் எது சார்? இசையுடைய மெட்டா வரிகளா இல்லை பாடகருடைய குரலா இல்லை அந்த பாடலுடைய உணர்வா?
0: ஃபஸ்ட்டு சாங்கோட ஃபீல், அடுத்தது பாட்டு வார்த்தைகள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிங்கர்ஸ் வந்து பெஸ்ட் சிங்கர்ஸ் தான் பாடியிருப்பாங்க, ஸோ ஸ்பெஷல் அந்த டைனமிக்ஸ். ஆனால் அதையும் தாண்டி நம்ம மனசு அதையும் சேர்த்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பாட்டு உன்னை காணாத கண்ணும் கடலும் பாட்டு, அதை கேளுங்க.

0: ஆஹா, அற்புதமான இசை சார். அதாவது பாடகருடைய குரலுக்கு உணர்வுகளை கொடுக்கக்கூடியது தான் எங்களுடைய வயலின் இசைன்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்க உங்கள் பாடல் மூலமாக. ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார்.
1: எல்லா ஜெனரேஷன் பாருங்க, சுசிலாம பாண்ட உன்னை காணாத கண்ணும் கண்ணல, அடுத்து வேற பாட்டு
0: உயிரே வந்து என்னோடு கலந்து விட அப்படின்ற மாதிரி,
1: அப்புறம் வந்து என் காதலி நீலாபேவா, இந்த ஃபீல் அத்தனையும் நம்ம சாங்கில் கொடுத்தா கேட்கறவங்களுக்கு மனசை வந்து அப்படி தெச்சு ஏற்றுறோம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மியூசிக்.
0: ஓகே சார்.

0: அதாவது ஒரு வயலின் இசையில பக்தி, சந்தோஷம், சோகம், காதல்னு இப்படி பலவித உணர்வுகளை எப்படி சார் வெளிப்படுத்துறீங்க? இதுக்கு ஏதாவது யுக்தி ஃபாலோ பண்றீங்களா?
1: இல்ல, நோட்ஸ் தான், வேற எதுவும் இல்லை. இப்ப வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு என்ன நோட்ஸ் கொடுக்கணும் அதை வாசிக்கிறோம். இப்போ வந்து நிறைய தீ மியூசிக் இருக்குது. எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கனாக்க, இப்போ ஒரு சாங் பண்ணியிருக்காங்கனாக்கா அதை வந்து இது பண்ணிப்பாங்க. புதிய பறவையில் பார்த்தீங்கன்னாக்கா, பார்த்த ஞாபகம் இல்லையே சாங்
0: கேட்டிருப்பீங்க,
1: சூப்பர் ஹிட் பண்ணி சாங், சுசிலாமா பாடின பாட்டு. அதில் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார் இசைது, அது எப்படினாக்கா

0: அப்ப நோட்ஸ் தான் காரணம்.
1: ஆமா நோட்ஸ் தான் காரணம்.
0: இப்போ நீங்க நோட்ஸ்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ எல்லா வித இன்ஸ்ட்ருமென்ட்டுக்கும் ஒரே நோட்ஸ் இருக்குமா, இல்ல ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமென்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான நோட்ஸ் இருக்குமா சார்?
1: ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாட்டு பேட்டர்ன் பிரிச்சுடுவாங்க. இப்போ வந்து டன் டன்

இருக்கா, இது வந்து வீணைக்கு கொடுக்குறாங்க, வீணைக்கு சித்தா இருக்கும். நீ சாசா நீ நீ சாசா நீ சரி சோனி நீ சாசா நீ ரீரி பாரி சாசா, இது வீணைக்கு. எங்களுக்கு என்ன நோட் சொல்றா, ரீ நீ சாகரி சனி தபமா தாசனி ரீ கமாப்பா தனி சசசா நீ சாரி நீ சசா சாரி சாரி நீ சார், இது வாசிக்கிற மாதிரி ராஜா சாரோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன்

0: இது தனி நோட்ஸு வேணுங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் 8 பார் வீடை வாசிக்கணும், 16 பார் வயலின்ஸ், 8 பார் ஃபுட்டு, அது மாதிரி நோட்ஸ் எங்களுக்கு தனியாக வந்துடும்.
1: அப்போ வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பலவித கலைஞர்கள் இருக்கும்போது அவங்கவுங்களுக்குன்னு கொடுத்த நோட்ஸை தான் ஃபாலோ பண்ணுவீங்க? அது எல்லாம் கலந்து தான் ஒரே நேரத்தில் வாசிப்பாங்களா, இல்லை தனித்தனியாக கூப்பிட்டு அவங்கள ரெக்கார்டிங்?
0: நான் வந்து கிட்டத்தட்ட ஐ எம் ஏ 4th gen 4th generation போயிட்டு இருக்கேன். பிகாஸ் என்னோட ஆரம்பிச்சது 78 to 80 வச்சுக்கோங்களேன், 80, 90, 2000 இந்த 26 வரைக்கும் வச்சுங்க. எப்படினாக்கா ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்லாம் பண்ணும்போது சத்தமே வரக்கூடாது, எந்த நாய்ஸும் வரக்கூடாது, ஏன்னா 2 மைக் தான் இருக்கும். ஏன் நம்ம ஆல்ரெடி ரெடியே பார்த்துட்டீங்கன்னாக்கா ஒத்த மைக் தான் இருக்கும், இந்த வானத்தை பார்த்தா இருக்கும். அந்த மைக்கில் தான் நாங்கள் எல்லாம் வசிப்போம், அவ்வளோ பவர்ஃபுல்லான மைக், ஷூர் மைக் அது. அந்த மாதிரி ஒரு மைக்கு தான் இருக்கும். வயலின் செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க 1 மைக் தான் வைப்பாங்க. பாடகர்களுக்கு 1 மைக் தான், அது சோப் டப்பா மாதிரி இருக்கும். இந்த சைடு பாடுறவங்க சுசிலாமா, இந்த சைடு பாடுறவங்க டிஎம்எஸ் செய்யப்பார், டூயிட் பாடுறாங்கண்ணா. இப்போ பொண்ணுன்ற கண்டெய்னர் அந்த பாட்டுலாம் பாடுறாரு இல்லையா, டிபி செய்ய அப்போ

0: பாடும்போது பிபிஎஸ் ஐயா இந்த சைடு மைக்கு, டிஎம்எஸ் ஐயா இந்த சைடு மைக்கு, அப்போல்லாம் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், எவ்வளோ சுதி சுத்தமாக பாடிப்பாங்க பாருங்கள். அந்த காலத்தில் அவங்க உழைச்சது பாருங்கள். அப்போ எங்களுக்கு வந்து எந்தவித வசதியும் கிடையாது, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் தான் உட்காந்துருப்போம், காயர் மேட், ஏன்னா அதுதான் அக்கூஸ்டிக்னு சொல்லிட்டு தரலை போட்டிருப்பாங்க, ஏன்னா அதிர்வு வரக்கூடாது. அப்போ வாசிக்கும் போது எந்த அளவுக்கு நாங்கள் பவராக வாசிக்கணும், மைக்கு வந்து அங்கே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 அடி டிஸ்டன்ஸில் இருக்கும், நாங்கள் எல்லாம் வாசிக்கிறோம் 30 வயல் 40 வயல். இதை தவிர கிளாரட் பேஸ் செக்ஷன் எல்லாம் வந்து, அப்போ என்னென்னாக்க மியூசிக் டேரக்டர் ஒருவர் படத்தை பார்ப்பார், நாங்களும் உட்காந்துப்போம் போய் படத்தில் தேட்டரில் போடுவாங்க, அதை பார்த்துட்டு இந்தந்த இடத்துல மியூசிக் வரணும், இந்தந்த இடத்துல மியூசிக் வரணும்னு சொல்லி கம்போஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. பிளான் பண்ணிட்டு ஓகே நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்கனுவாங்க, அப்புறம் அவரும் அசிஸ்டண்ட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்தந்த இது நோட்ஸுக்கு இது இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்களை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 3 ரீல் மேலே நடக்காதுங்க, ரீல்னா ஃபுட்டேஜ் வந்து 1100 அடி பக்காவாக எடிட் பண்ண ஃப்ரேசிங், அதை பார்த்து அதில் ஃபைட் இருக்கும், லவ் இருக்கும், ஓடுற சீன் இருக்கும், ட்ரெயின்லேருந்து உழுற சீன் இருக்கும், அப்புறம் ஃபைட் சீன் இருக்கும், அப்புறம் அந்த சென்டிமெண்ட் தீம் இருக்கும், இது அத்தனையும் மியூசிக் டைரக்டரோட பொறுப்பு நம்மளுக்கு கொடுக்கணும். அப்போனா அந்த காலத்து படங்கள்லாம் எவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருப்பாங்க பாருங்கள் மியூசிக்லாம். ஆக்சுவலாக எனக்கு விஸ்வநாதன் ராமூர்த்தி, ராமூர்த்தி சார் ஒரு குரு, இந்த வெஸ்டர்ன்லாம் அவர்கிட்டையும் நான் கற்றுட்டேன்.
1: இப்போ இருக்கிற மிக்சிங்லாம் அப்போ வந்து இருக்காது, கரெக்டாக பர்ஃபெக்ஷன் வந்து இருக்கும்,
0: கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன் இருக்கும், வேறு வழியே கிடையாது. 10 வாட்டி 5 வாட்டி பார்ப்பாங்க, ஒருத்தர் டப்பு பண்ணால் கூட திரும்பி முதல்லதுவா
1: ரீடேக்.
0: இப்போ அந்த ஒரு சா கூட தள்ளிக்கலாமே, அந்த குவான்டைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அப்போல்லாம் அப்படி இல்லை, இது ஏன்னா அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி தான் போவோம். நாங்கள் காத்தில 7 மணிக்கு ரெக்கார்டிங் பண்ணுங்க, நான் 9 மணிக்கு வந்துடும், 10 மணிக்கு வந்துடலாம் சொல்ல முடியாது, ஏன்னா எத்தனை மணி ஆகும் தெரியாது. அவ்வளோ பர்ஃபெக்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும், எல்லா மியூசிக்கும் அப்படி தான், யாருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே ஆகலை. எங்களுக்கு இந்த மியூசிக் வேணும்னா இந்த மியூசிக் வேணும், அதுவும் தெலுங்கு கேவி மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ரெக்கார்டிங் விஸ்வநாத் சாராக இருக்கட்டும், சங்கர் கணேஷ் அண்ணாவாக இருக்கட்டும், ராஜா சார் இருக்கட்டும், ராஜா சார் பின்ட்ரம் சைலண்ட், அது ஒரு கோயில், உள்ளே போனோடனே சைலண்ட் தான், மௌன விரதம் தான். ராஜா சார் படம் பார்ப்பார், நோட்ஸ் எழுதுவார், யார் யார் வாசிக்கணுன்றது எழுதிடுவார், அதை நாங்கள் பின்னாடி பார்த்து எழுதிட்டு இது மட்டும் தான் கேட்கும். உடனே கொடுக்கும்
1: 1 2 3 4
0: 1 2 3 4 கூட இருக்கும் அப்படின்னு சைன் பண்ணனா கரெக்டாக. ஆனால் அவர் வந்து புள்ளியாக இருக்காரோ, நாங்கள் எல்லாம் புலிக்குட்டியாக இருப்போம், வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் அதே மாதிரி மற்றவங்களாம் அப்படின்னாக்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மற்ற கடைங்களா. ராஜா சார் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ரிக்டா.
1: இப்போ நீங்க சொல்லும் போது பெர்ஃபெக்ஷன் எங்களுக்கு வந்து இருக்கும், ஆனா இந்த காலத்துல வந்து மிக்சிங் பண்றாங்க, அதனால கேக்குறேன், இப்ப வரக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கு, அதாவது நிறைய வலைத்தளங்கள் ஏஇ போன்ற ஆப்ஷன் எல்லாம் நிறைய கத்து கொடுக்கறதுக்கு இருக்கு, வயலின் இசைக்கலைஞருக்கு நீங்க சொல்லக்கூடிய பாடம் என்ன, அவங்க எதை கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இல்ல இவங்க வாசிதான் வர வழி இல்ல, இவங்க ஏஇல போட்டா கூட அது ஒரு மிஷின், அதோட இன்டெலிஜென்ஸுக்கு என்ன தெரியுதோ அதை கொடுக்கும். ஆனால் நாங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், பட் அது கொடுக்கறதே தவிர புதுசாக ஒன்றும் தெரியாதவனுக்கு ஒன்றா அது ஓகே. அது ஆனால் எங்களை மாதிரி ஒரு மியூசிஷியன்ஸுக்கெல்லாம் வந்து அது பத்தாது.
1: அப்போ வந்து ப்ராப்பராக அவங்க வந்து குருமார்கள் கிட்ட கத்துக்கிறது தான் கரெக்டாக.
0: ஆமாம், அது தப்பே கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ஏஐயில் உட்காந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் படிக்க போகிறதில்ல, இது என்ன அது என்ன ஆகும் படித்து நான் தெரிஞ்சுக்கலாமே தவிர ஜஸ்ட் எ கைடன்ஸ், அவ்வளோதான், இட்ஸ் நாட் எ லீடர். அதே மாதிரி ராஜா சார் வந்து புன்னகை வர்ணன் பண்ணும்போது முதல்ல கம்ப்யூட்டர் மியூசிக் யூஸ் பண்ணார், எல்லாம் என்ன சொன்னாங்க ஆ கம்ப்யூட்டரே பண்ணிச்சு, கிடையவே கிடையாது. ராஜா சார் சொன்ன நோட்ஸை ஈச் அண்ட் எவ்ரி பார் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர் ஏற்றினார், ஏற்றி போட்டு 4 ட்ராக் வச்சு முதல்ல கொடுத்தாங்க. ராஜா சார் கொடுத்த மியூசிக்கு தான் அது வந்து ப்ரோக்ராம் பண்ணி பண்ணாங்களே தவிர அது வந்து கம்ப்யூட்டர் மியூசிக் கிடையாது. அந்த மாதிரி ஏஐயும் அப்படி தான், அது போட ஒரு சாங் செக் பண்ணும்போது அது வந்து பாடி காட்டித்து, ஆனால் வந்து அது இன்னொன்றுமோ இஷ்டத்துக்கு போகிறது போட்டு.
1: வயலின் இசையை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்?
0: நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா வாத்தியாட்டை கற்றுக்கோங்க, சின்சியராக பண்ணுங்கள், மற்ற படிப்பு எல்லாமே இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க. பட் இசை வந்து கிடைக்காது யாருக்குமே, இசையை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது, அதனால் இசையை வந்து நீங்கள் மேக்ஸிமம் இருந்துச்சுனாக்கா விட்டுறாதீங்க அந்த நாலேஜை, அது வந்து வருமானம் வருதோ வருமானம் வரலையோ அதை பற்றியே கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே நல்லா வரும். இசை என்றைக்கும் கைவிடாது, எங்கள் வாத்தியார் தாங்க சொல்லுவார் கரெக்டி ஸ்கூலில் நான் படிக்கும்போது, மியூசிக் என்றைக்கும் சோறு போடுமணி அதை பற்றி நீங்கள் கவலைப்படும். ஆனால் இன்றைக்கி இந்த இசையால் தான் 380 தரம் 52 நாடுகளுக்கு பறந்துருக்கேன். அதே மாதிரி வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 12 தரம் மலேசியா, இன்றைக்கும் சரி மலேசியாவில் சிங்கப்பூரில் எனது ரசிகர் எக்கச்சக்கமாக இருக்காங்க, அதாவது எனக்கு 2வது தாய் வீடு மாதிரி மலேசியா.

இதுவரை வயலின் மணிபாரதி அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல காத்துட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு மீண்டும் கேட்கலாம் வயலின் மாஸ்டரோ மணிபாரதி அவர்களுடன் இசையும் நானும் நிகழ்ச்சியை. இணைந்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: எல்லோருமாக சேர்ந்து தனக்கு எதிராக போர்க்கொடி பிடிக்கிறீர்கள், சதி செய்கிறீர்கள் என்று சக்கரவர்த்தி தன்னுடைய பிரதம மந்திரி அனிருத்த பிரம்மராயரை பார்த்து கூறும்பொழுது, அதற்கு நான் மட்டும் பொறுப்பாளி அல்ல சக்கரவர்த்தி, அந்த கரையர் குல மகளும் மந்தாகினியான அவளும் பொறுப்பு. அவளும் இப்படி தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவிக்கக்கூடாது என்று வாக்கு பெற்றுக்கொண்டதாக சக்கரவர்த்தியிடம் அவர் தெரிவிக்கும் பொழுது, அதற்கு சக்கரவர்த்தி,
1: கேட்க வேண்டியதே இல்லை, அவ்விதமே இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்று நான் கூறியதிலே தவறு ஒன்றும் இல்லை அல்லவா
0: என்றார் சுந்தர சோழர்.
1: நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு இல்லைதான், மன்னிப்பு நான் கோரவும் இல்லை. ஆனாலும் பல வருஷ காலமாக என் மனத்தில் இருந்த பாரம் இன்றைக்கு நீங்கிவிட்டது. இனி எனக்கு விடை கொடுங்கள். திருவரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாதருக்கு சேவை செய்து என் நாட்களை கழிக்க அனுமதியுங்கள்.
2: அது முடியாத காரியம் பிரம்மராயரே. நீ அன்று செய்த குற்றத்தினால் இன்று எத்தனையோ குழப்பங்கள் நேர்ந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் தீர்த்து வைத்து விட்டல்லவா நீ ரங்கநாதருக்கு சேவை செய்ய போக வேண்டும்
0: என்றார் சக்கரவர்த்தி. சுந்தர சோழர் தமது செல்வ குமாரியை பார்த்து,
2: குந்தவை, நான் முதன் மந்திரியோடு ராஜ்ய காரியங்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். நீங்கள் போய் உங்கள் காரியங்களை பாருங்கள். போகும்போது இதையும் அழைத்து கொண்டு போங்கள். உன் தாயார் மட்டும் இங்கே சிறிது நேரம் இருக்கட்டும்
0: என்றார் சக்கரவர்த்தி. இதையும் என்று குறிப்பிட்டது மந்தாகினியைத்தான். அப்படி குறிப்பிட்டதிலிருந்து அவள் விஷயத்தில் அவருடைய அருவருப்பு வெளியாயிற்று. குந்தவை சிறிது

0: ஏமாற்றத்துடன் தந்தையை நோக்கினாள். அதை கவனித்த சக்கரவர்த்தி,
1: ஆமாம், இவள் முட்டிக்கொண்டது சிற்ப மண்டபத்தில் உள்ள கைலாச மலை தானா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இவளை அங்கேயே அழைத்து கொண்டு போய் காட்டி தெரிந்து கொள்ளுங்கள். இவள் இங்கே நிற்பதை என்னால் சகிக்க முடியவில்லை என்றார்.
0: குந்தவை ஏமாற்றம் நிறைந்த முகத்தோடு மந்தாகினியை கையை பிடித்து அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அப்போது மலையமான் மகள் குந்தவையின் அருகில் வந்து அவள் காதில் மட்டும் கேட்கும்படியாக, குழந்தாய், இவள் இப்போது பார்க்க சகிக்காமல் தானே இருக்கிறாள். அப்பாவிடம் வருத்தப்படுவதில் என்ன பயன்? உன்னுடைய அலங்கார கலையை, திறமை எல்லாவற்றையும் இவளிடம் காட்டு பார்க்கலாம் என்றாள். குந்தவை புன்னகை மூலம் தன் சம்மதத்தை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து மந்தாகினியை அழைத்து கொண்டு சென்றாள். அவர்களுடன் வானதியும் பூங்குழலியும் வெளியேறினார்கள். பிறகு சுந்தர சோழர் முதன் மந்திரியையும் மலையமான் மகளையும் மாறி மாறி பார்த்த வண்ணம்,
1: நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை எதற்காக செய்தீர்கள் என்று தெரியவில்லை. எனக்கு இதனால் சந்தோஷம் உண்டாகும் என்று நீங்கள் எண்ணி இருந்தால் அது பெரும் தவறு. முதன் மந்திரி, எதற்காக நீர் இவ்வளவு பிரயத்தனப்பட்டு கோடிக்கரையிலிருந்து இந்த காட்டு மிராண்டி ஜென்மத்தை பிடித்து கொண்டு வர செய்தீர்? இப்போதாவது உண்மையை சொல்லுங்கள். இனிமேலாவது என்னிடம் எதையும் மறைத்து வைக்க முயல வேண்டாம் என்றார்.
0: அப்போது முதன் மந்திரி அனிருத்தர் உணர்ச்சி ததும்ப கூறினார்,
2: ஒரு தடவை செய்த பிழையை மறுபடியும் செய்ய மாட்டேன். இனி எந்த காரியத்தையும் தங்களிடமிருந்து மறைத்து வைக்கவும் உடன்படேன். உண்மை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே இப்போது இவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொண்டேன். தங்களால் ஒரு பெண்மணி கடலில் விழுந்து இறந்ததாக தங்கள் மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த சம்பவத்தை தாங்கள் மறந்துவிட்டதாக வெகு காலம் நான் எண்ணி வந்தேன். ஆனால் நாளாக நாளாக அந்த நினைவு தங்கள் உள்ளத்தின் உள்ளே பதிந்து வேதனையை அதிகப்படுத்திக் கொண்டிருந்ததாக அறிந்தேன். தூக்கத்தில் தாங்கள் அதை பற்றிய கனவு கண்டு பலமுறை ஓலமிட்டதாக மகாராணி சொன்னார்கள். அதனால் தங்களைக் காட்டிலும் மலையமான் மகளார் அதிக வேதனை அடைந்தார்கள். சில காலத்துக்கு முன்பு என்னிடம் யோசனை கேட்டார்கள். அதன் பேரில் நாங்கள் இந்த பிரயத்தனம் செய்ய தீர்மானித்தோம். தங்கள் காரணமாக இறந்துவிட்டதாக தாங்கள் நினைத்து வருந்திய பெண்மணியை தங்கள் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தி அந்த எண்ணத்தை போக்க உத்தேசித்தோம். நேரில் கொண்டு வந்து நிறுத்தினால்தான் தாங்கள் நம்புவீர்கள் என்று எண்ணினோம். இது குற்றமாயிருந்தால் கருணை கூர்ந்து மன்னிக்க வேண்டும்.
0: இதை கேட்ட சக்கரவர்த்தி ஆத்திரம் பொங்க கூறியதாவது,
1: குற்றந்தான், குற்றந்தான், பெருங்குற்றம். இத்தனை நாளும் இவள் பேயாக என்னை சுற்றி கொண்டிருந்தாள். கனவிலே வந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாள். பேய்க்கு பதிலாக பிச்சியை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தியிருக்கிறீர்கள். இது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று நினைத்தீர்களா? ஒரு நாளும் இல்லை. என்னிடம் முன்னதாக உண்மையை தெரிவித்திருந்தால் இவளை இங்கே அழைத்து வரும் யோசனையை கண்டிப்பாக நிராகரித்திருப்பேன். போனது போகட்டும், ஏதோ செய்து விட்டீர்கள். வெகு கஷ்டப்பட்டு இங்கே இந்த வாய்ப்பேச முடியாத பைத்தியக்காரியை அழைத்து கொண்டு வந்து சேர்த்தீர்களே. திரும்பி அவளை எப்போது எப்படி போகச் செய்வதாக உத்தேசம்?
0: இவ்வாறு சுந்தர சோழர் கேட்டதும் அனிருத்தர் உண்மையிலேயே பேச்சிழந்து நின்றார். அப்போது சக்கரவர்த்தினி, சுவாமி, இங்கிருந்து என் சகோதரியை திரும்பி போகச் செய்வதாகவே எனக்கு உத்தேசமில்லை. இந்த அரண்மனையில் என்னுடனேயே அவர் தங்கியிருப்பார். எனக்கு முன் பிறந்த தமக்கையைப் போல பாவித்து இவரை நான் போற்றி பூசித்து வருவேன் என்றாள்.
1: தேவி, என்னிடம் உனக்குள்ள பக்தியை இந்த மாதிரி மெய்ப்பிக்க நீ பிரயத்தனப்பட வேண்டியதில்லை. கண்ணகியை காட்டிலும் மேலான கற்பின் அரசி என்பதை இந்த 25 ஆண்டுகளில் நான் கண்டிருக்கிறேன். நான் நோய்வாய்ப்பட்டது முதல் நீ உன் செல்வ குழந்தைகளையும் மறந்து எனக்கு பணிவிடைகள் செய்து வருவதையும் எனக்காக நோன்பு நோற்று வருவதையும்

0: அறிந்துதான் இருக்கிறேன். காட்டிலே தெரிந்த வாய் பேச இயலா பிச்சியை அரண்மனையிலே அழைத்து வைத்து என்னிடம் உனக்குள்ள பக்தியை காட்ட வேண்டியதில்லை. மலையவான் மகளே, இதை கேள். முதன் மந்திரி, நீங்களும் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். எப்போதோ ஒரு காலத்தில் மனித சஞ்சாரமற்ற தீவாந்திரத்தில் நான் தன்னந்தனியாக தங்கி இருந்த போது இந்த வாய் பேச இயலா பிச்சியை பார்த்தேன். அந்த சமயம் இவளிடத்தில் பிரியம் கொண்டதும் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதனாலேயே இன்னமும் நான் இவளை நினைத்து ஏங்கி தவிப்பதாக நீங்கள் எண்ணினால் அதைவிட பெரிய தவறு செய்ய முடியாது. அப்போது இவள் பேரில் எனக்கு ஏற்பட்டிருந்த பிரியத்துக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தன. அந்த பிரியம் இந்த 25 வருஷ காலத்தில் முற்றும் மாறி துவேஷமாகவும் அருவறுப்பாகவும் உருவெடுத்திருக்கிறது. கனவிலும் நினைவிலும் என்னை அவ்வளவாக இவள் கஷ்டப்படுத்தி இருக்கிறாள். இவள் இந்த அரண்மனையில் இருக்கிறாள் என்னும் எண்ணத்தையே என்னால் சகிக்க முடியவில்லை. உடனே இவளை இங்கிருந்து அனுப்பிவிட்டு மறுகாரியம் பாருங்கள். இவளை பேய் என்று நினைத்தபடியால் இவள் பேரில் விளக்கை எடுத்தெறிந்தேன். உயிரோடும் உடம்போடும் இருப்பவள் என்று அறிந்திருந்தால் என்ன செய்திருப்பேனோ தெரியாது. இவ்வாறு சுந்தர சோழர் குரோதம் ததும்பிய குரலில் கூறிய குரூரமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தினியும் முதன் மந்திரியும் கதிகலங்கி போனார்கள். சக்கரவர்த்தி இவ்விதம் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அனிருத்தர் தாம் செய்த பழைய குற்றத்துக்காக மட்டுமே தம்மை சக்கரவர்த்தி கண்டனம் செய்வார் என்று கருதியிருந்தார். மகாராணியோ, சக்கரவர்த்தி வாய்விட்டு வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் மனத்திற்குள் மகிழ்ந்து பூரித்து தன்னுடைய பெருந்தன்மையான செயலை ரொம்பவும் பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மனத்தின் சமநிலைக்கும் திரும்பிய நிலைக்கும் இடையில எளிதில புலப்படாத மிக மிக மெல்லிய இழைதான் இருக்குதுன்னு உளவியல் மேதைகள் சொல்றாங்க. அதே போல விருப்பு வெறுப்பு ரெண்டுமே எளிதில மாறும்னும் இதுக்கு காரணம் மூளையின் ஆழமான பகுதிகளில் இருக்கிற ரெண்டு கட்டமைப்புகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. விருப்பின் விளைவாக ஏற்பட்ட மனவேதனையிலிருந்து விடுபட மறுபடியும் வேதனை படாமல் இருக்க வெறுப்பை ஒரு கேடயமாக பயன்படுத்துதான் மூளை. இந்த பகுதியில் சுந்தர சோழர் பேசுகிற விதம் அங்கிருந்த எல்லாருக்கும் குறிப்பாக சக்கரவர்த்தினிக்கும் முதன் மந்திரிக்கும் ஏமாற்றத்தை தந்ததுக்கு இந்த உளவியல் முடிவுகள் விளக்கம் தருகின்றன. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தமது இளமை கால அனுபவங்களை சொந்த மகளிடமே பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. தூக்கத்தில் கனவு கண்டு பலமுறை ஓலமிட்டதால கவலை கொண்டு மலையமான் மகள் அனிருத்தரின் யோசனையை கேட்டதையும் அதன் பேரில் மந்தாகினி தேவியை அவர் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்த முயன்றதையும் அறிஞ்சதும் கடும் கோபம் கொண்டதை பார்த்தோம். நோய் படுக்கையில் இருந்தாலும் பேரரசராச்சே, சுய மரியாதை பாதிப்பு சும்மா விடுமா? இந்த பகுதியில் வந்திருக்கிற காட்டு மிராண்டி என்கிற தொடரை ஆராய்வோம். விலங்கின் தன்மை கொண்டவன் நாகரிகம் அற்றவன் என்பதை உள்ளடக்கியது. மிருகம் ஆள் இணைஞ்சு மிருகாண்டி ஆகி மிராண்டியா சுருங்கிட்டது என்பாங்க. ஆனா நாகரிகத்தின் தீமைகளிலிருந்து விடுபட்டவனின் உள்ளார்ந்த தன்மையை சித்திரிக்க உன்னத காட்டு மிராண்டி நோபிள் சாவேஜ் என்கிற மானுடவியர் கருத்து ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்னால தத்துவ உலகத்துல பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இயற்கையோட இயைந்த எளிய வாழ்க்கை இருப்பதை கொண்டு நிறைவடைகிறது. இயற்கையான நுண்ணறிவு, உடல் வலிமை, பகட்டின் மீது வெறுப்பு, தன்னலமற்ற பண்பு, இதையெல்லாம் கொண்டவன் இந்த இயற்கையின் பண்பாளம். அடுத்து நிராகரிப்பு என்று சொல், ஏற்றுக்கொள்ளாமை என்பது பொருள். மெய்கண்ட நூல்கள்னு குறிப்பிடப்படுற 14 சாத்திர நூல்கள்ல ஒன்று சங்கற்ப நிராகரணம். சங்கற்பம் கொள்கை, நிராகரணம் மறுப்பு. இதை அருள்

0: செய்த உமாபதி தேவ நாயனார் பாடல்களை கன்னிகளாகவும் தொடர் வரிகளாகவும் அமைச்சிருக்கும் பாங்கு குறிப்பிடத்தக்கது. சரி, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தமக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி வந்திருக்காங்கன்னு குற்றம் சாட்டின சுந்தர சோழர் தம் கருத்தை மாத்திப்பாரா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:15:30.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: இது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. எப்பொழுதும் போல இந்த இனிய இரவை மேலும் இனிமையானதாக மாற்றுவதற்காக திரை இசை பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது நேர்களே. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
4: என் மனசை பறி கொடுத்து

உள்ளம் கவர்ந்த கல்வன் என்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், பஞ்ச அருணாச்சலம் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேரம் 9:20. இது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. நம்முடைய இந்த நிகழ்ச்சிகளை பற்றி முகநூலில் நேயர்கள் பதிவுகளை போட்டிருக்காங்க, யார் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்போம். சூலை ரீஜா மனோகரன், இனிய இரவு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், இதமான இரவு நேர வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குழுவினருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெடுஞ்செழியன், அவரும் வந்து இடங்கண்ணிலிருந்து நெடுஞ்செழியன், இனிய இரவு வணக்கம் போட்டிருக்காரு. சக்தி ராம், அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கும்பகோணம் பண்பலை 101.65 மாவட்டங்களை இணைத்து நம்பர் 1 வானொலியாக திகழ்கிறது, மேலும் மேலும் வளர விவத் பாரதிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இருக்கையூர்லேருந்து சக்தி ராம் அவர்கள். அதே போல் ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து, அவரும் வந்து வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு, வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. அமிர்தராயன்கோட்டை அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டையிலேருந்து பாரிவல்லல், அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நம்முடைய விபத் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. உங்களுக்காக நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல், அதுவும் ஒரு இனிமையான பாடல், இணைந்திருங்கள் இன்பம் நிறைந்திருங்கள். பூ மழை பொழியுது திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், வாலி எழுதியது, ஆர் டி பர்மன் இசையில்.

இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். 102.3 விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகான பாடல். பருவ ராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வைரமுத்து எழுதியது, ஹம்சலேகா இசையில் வருகிறது.

நேரம் 9:31 20 நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடைக்கால பாடல்கள் இனிமையாக ஒலித்து கொண்டிருக்கிறது 102.3 விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்கன்னு நம்புகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடலை கேட்போம். அடுத்து செல்வராஜ் நாமக்கல்லேருந்து அவர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியை வந்து ஒலிவுலா வந்து கொண்டிருக்கும் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. மயிலை பட்டாபி அவரும் வந்து வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. ஜெயஸ்ரீ அவங்க நிகழ்ச்சியில் வந்த முதல் 2 பாடல்கள் இரவு நேரத்தில் அருமையான பாடல்கள் அப்படின்னு கும்பகோணத்துலேருந்து மல்லிகா நீலாவதி வெட்டிச்செல்வி ஜெயஸ்ரீ இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய வெள்ளி இரவு வணக்கம், இரவு நேர நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. திருப்பத்தூர் மாவட்டம் 100.1 ஒலிபரப்பு செம்மையாக இருக்குது, இரவு பாடல்கள் கேட்க கேட்க தூக்கம் வரலைங்க, ரொம்ப ரொம்ப அருமை அப்படின்னு திருப்பத்தூர்லேருந்து பாபு அவங்க போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. இந்த மாதிரி நம்முடைய நேயர்கள்லாம் நிறைய பேர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் போட்டு, அதே மாதிரி நான் சொன்ன கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை இங்கெல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க நேயர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவுகளையும் அவங்க மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

ஒரு தாயின் சபதம் அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி இடைக்கால பாடல்கள் இனிமையாக ஒலித்து கொண்டிருக்கிறது. உங்கள் விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய நிகழ்ச்சிகளை பற்றி முகநூலில் நேயர்கள் பதிவுகளை போட்டிருக்காங்க. அடுத்ததாக யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்போம். தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன் கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அங்கேருந்து போட்டிருக்காரு. அதே போல் அடுத்ததாக யார் போட்டிருக்காங்க அப்படின்னா, திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து என்னினிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முனிராஜ் தர்மபுரியிலேருந்து ஸ்ரீதேவி முனிராஜ் இவங்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இரவு வணக்கம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஹரீஷ், கிஷோர், முருகேசன், கௌஷிகா, அஞ்சுகம் இவங்க எல்லாருமே பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூலை ரீஜா மனோகரன் குடும்பத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போட்டிருக்காரு. மகிழ்ச்சியாக இருக்குது நேர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுகளை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்பவே அழகான இனிமையான பாடல்கள், அதுவும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள்லாம் எப்பொழுதுமே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில் இடம்பெறும் அந்த வகையில் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னா, மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், கேஜி யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் வைரமுத்து எழுதியது, சந்திரபோஸ் இசையில். கேட்போமா?

நேரம் 9:43:45 நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களின் இனிமை வந்து உங்களை வந்து அப்படியே வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்புகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கிராமத்து மின்னல் என்கிற திரைப்படத்திலிருந்து. மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து ஒழித்த அந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த பாடலாகவே அமைந்திருக்கும். நம்ம நேர்கூட அதை தான் சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்தில் கேட்க இனிமையாக உள்ளது பாடல்கள் மலேசியா வாசுதேவன் பாடிய நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு அவங்க அம்மா கமெண்ட் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ கும்பகோணம் மல்லிகா அம்மா அவங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. மணலியிலிருந்து மாறன் அவரும் வந்து எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சிகளில் அனைத்து பாடல்களும் இனிமே அருமை அற்புதம் இடத்தை விட்டு நகராம வானொலி அருகிலேயே அமர வைத்தது இசை கீதங்களின் அணிவகுப்பு அப்படின்னு வாழ்த்துக்களை போட்டிருக்காரு அந்த நேயர். அதே போல் பார்த்தீங்கன்னா முருகன் பெருமாள் பெரிய வணக்கத்தை போட்டிருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேகலா தஞ்சாவூர்லேருந்து போட்டிருக்காங்க.

வாங்க, பாடல்கள் அனைத்தும் மறுமை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்கால் நிறவிலிருந்து என்எம்பி நச்சுப்பிள்ளை குடும்பமும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொடர்ந்து நேர்கள் எல்லோருக்குமே பிடித்த பாடல்களாக இடைக்கால பாடல்கள், எப்பொழுதுமே பசுமை மாறாத நினைவுகளை சுமந்து அந்த அழகான பாடல்கள் இடம்பெறும் அந்த அழகான பாடல்களின் தொகுப்பு தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒலித்து கொண்டிருக்கிறது. வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்களின் அழகான அந்த தொகுப்பினை போலவே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உடனடியாக வானொலியில் கேட்டு மகிழ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அதில் புதிய நேயர்களுக்காக இந்த அறிவிப்பை சொல்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் 9444001023, 9444001023. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்கள் பெயர், உங்களுடைய எங்கேருந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பதிவுகளை போட்டு எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, எந்த காலத்தைய பாடல்களாக இருந்தாலும் சரி, அது வந்து 1960 வெளிவந்த மிக பழங்கால பாடலாக இருந்தாலும் சரி, தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய புதிய பாடல்களாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியில் உடனுக்குடன் இடம்பெறும் புதிய நேயர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். நேயர்களே, இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு தொடரும் பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் சங்கர் கணேஷ்.

அருமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேயர்கள் வந்து முகநூல்லையும் அவங்கள பதிவுகளை வந்து நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க. கார்த்திக் சோழா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா பெரிய ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கத்துலேருந்து அந்தோனி ராஜ், அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலிருந்து அவங்களும் வந்து நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜ் அவரும் வந்து வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. நாமக்கல்லேருந்து செல்வராஜ் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் ஒளி உலா வந்து கொண்டிருக்கும் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு ஆற்காடுலேருந்து சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வர் இவங்களும் வந்து வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் சூர சம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். கங்கையமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. புதிய நேயர்களுக்காக இந்த நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகளை சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பழைய பாடலாக இருந்தாலும் சரி, இடைக்கால பாடலாக இருந்தாலும் சரி, தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள்லேருந்து வரக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி, அது எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான கருத்துக்களை கொண்ட பாடல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பி கேட்டால் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக அந்த பாடல் இடம்பெறும். காற்றலையின் நேரலையில் வலம் வரும் நேயர்களே, அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பே. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பாடல் இடம்பெறுவதற்கு 9444001023 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, திரைப்படம், உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தரவுகளை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 உடனடியாக இடம்பெறும். அது மட்டும் கிடையாது, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. நம்முடைய நிகழ்ச்சியின் முதல் பாடல் என்ன, திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகான பாடல், இன்றைய நிகழ்வுக்கு தகுந்த மாதிரியான பாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேயர் யார் அப்படின்னு பார்த்தா ஹிதேந்திர தாஸ் அசாம்லேருந்து. அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பாடல் போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கார். அந்த நேயருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் என்ன திரைப்படத்திலேருந்து வருது அப்படின்னு பார்த்தா கோகுலத்தில் சீதை அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து. இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி, அதுவுமா வந்து அழகான பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் அசாம்லேருந்து ஹிதேந்திர தாஸ் அவருக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் வருது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் சித்ரா மற்றும் தேவா. அகத்தியன் எழுதிய பாடல் தேவாவின் இசையமைப்பில் கேட்டோம். நேரம் 10:08. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களும் இடம்பெற 9444001023 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களோட பேர், நீங்கள் எங்கே அந்த மெசேஜ் அனுப்புகிறீங்க, உங்களுடைய இடம், இதை பற்றியெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக இடம்பெறும். நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் சிந்துதே வானம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். கேஜி யேசுதாஸ் மற்றும் கவிஞர் வால் எழுதிய பாடல், வி குமார் இசையில். அந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேர் யார் அப்படின்னா, சென்னை ஆதம்பாக்கத்தில் வசிக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காரு. பழைய பாடல், அந்த நேருக்காக இந்த பாடல் உடனடியாக இடம்பெறுகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவிப்பா.

0: தமிழ் எஃப்எம் 102.3
1: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: 102.3 FM. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 10:15 இருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், ஹரிஹரன் மற்றும் அம்ருதா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, S.A. ராஜ்குமார் இசையில் ஒலிக்க இருக்கிறது. அந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாலிருந்து ஹரிஷ், ஜெயந்தி இவங்க இருவரும் இணைந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. விரும்பி கேட்ட அந்த நேயர்களுக்காக அந்த பாடல் உடனடியாக காற்றலையின் நேரலையில் உலாவர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். அது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் வந்து ரொம்பவே நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க, யாருடைய பாடல்களை போடுறது விடுறது அப்படின்னே தெரில. நிறைய புதிய நேயர்களும் மெசேஜ் போட்டிருக்காங்க, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களிலேருந்து, நம்ம சொன்ன கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை, இதை

இருக்கக்கூடிய பகுதிகளில் கேட்டிருக்க நேயர்கள்லாம் அதிகமாக வந்து மெசேஜ் பார்க்குறாங்க, மெசேஜ் போட்டிருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து இந்த மாதிரி ராமநாதபுரத்துலேருந்து அப்படின்னு தொடர்ந்து நேயர்கள்லாம் வந்து நம்முடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நேரம் 10:20 நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கா அப்படின்னா, கும்பகோணத்துலேருந்து அமுதா, எனி சித்ராமா சாங் போடுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து புதிய நேராக இருக்கிறதால அவங்க விரும்பி கேட்ட பாடல் உடனடியாக வருகிறது. சித்ராமா.

அருமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர்களே. நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல், கவிஞர் மும்மேத்தா எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்க நேயர் ராமநாதபுரத்திலிருந்து ஸ்ரீ அப்படிங்கிறவர், புதிய நேயர், அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். அந்த நேயர்களுக்காக பாடல் வருகிறது. இதே போல் உங்களுக்கு பிடித்த பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமானால் 944-00-23 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்களுடைய பெயர், நீங்கள் எங்கேருந்து வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தரவுகளை எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியின் காற்றலையில் நேரலையில் உடனடியாக இடம்பெறும். நேரம் 10:25 தொடர்ந்து கேட்கலாம் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை.

கேட்ட பாடல். கேட்போம் அந்த நேயருக்காக இந்த பாடலை வழங்குவோம். குடியிருந்த கோயிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கவிஞர் வாலி எழுதியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வருகிறது.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி இப்போது நேரம் போகிறதே தெரியல. அந்தளவுக்கு அருமையான பாடல்கள், அழகான பாடல்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. மாறி மாறி பழைய பாடல்கள், புதிய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு நம்ம நேர்கள் கேட்ட பாடல்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக இடம் பெற்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாடல், பழைய பாடல் ஒன்று, குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் இலுப்பன் குளத்திலிருந்து ஒரு நேயர்

0: குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். திருவண்ணாமலை மாவட்டம் இலுப்பன் குளத்திலேருந்து சந்திரசேகர் அவர் விரும்பி கேட்ட பாடல் தான் அது. அந்த நேர்காக அந்த பாடல் ஒலித்தது கேட்டு மகிழ்ந்தோம்.
1: 102.3 பாட்டுக்கு இதுதான்
0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேர் யார் அப்படின்னு பார்த்தா, பெரம்பலூர் மாவட்டம் தொண்டைமான் துறையிலிருந்து என் ராஜேந்திரன். இந்த நேயருக்காக அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் நேர்களை, இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

கவிக்குயில் திரைப்படத்திலேருந்து கேட்ட அந்த பாடலுக்கு நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தா கலைவாணி, குமரேசன், மோகனாம்பாள், திருஞான சம்பந்தம் இவங்கெல்லாம் சூலூர் மாவட்டம் வெங்கடாபுரத்திலேருந்து கேட்ட அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் போட்டிருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலேருந்து ஒரு ரொம்பவே ஒரு அழகான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் கவிஞர் வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் வர இருக்கிறது. யார் கேட்டிருக்கா அப்படின்னா, பன்னீர்செல்வம், சி பன்னீர்செல்வம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து அந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் போட்டிருக்காரு. அந்த நேயருக்காக அந்த பாடல் வருகிறது. நேரம் 10:41 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

பயணங்கள் முடிவதிலிருந்து அந்த பாடல் கேட்டோம். ரொம்பவே அழகான பாடல். நம்முடைய நிகழ்ச்சியில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேர்கள் தேர்வு செய்து அனுப்பக்கூடிய பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது. இந்த நேரத்தை இனிமையாக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை

0: கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நீங்களும் வந்து நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். 944400123 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிடித்த பாடல், என்ன திரைப்படம், உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து அனுப்புகிறீங்க அப்படிங்கிற தரவுகளை எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் காட்சியின் நேரலையில் இடம்பெறும். நேரம் 10:45. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, பூவே உனக்காக திரைப்படத்துலேருந்து ஒரு பாடலை போடுங்க அப்படின்னு பெரம்பூர் பெரியார் நகர்லேருந்து சிவா ரித்விக் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. இணைந்திருப்போம், இன்பம் நிறைந்திருப்போம். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
1: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான்.

நானே உனக்காக திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்டோம். ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் அது. கவிஞர் பழனி பாரதி எழுதியது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கேட்டோம். நேரம் 10:51 ஆயிடுச்சு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, தலைவாசல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல், பாலி எழுதியது, பாலபாரதி இசையில் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேயர் யார் அப்படின்னா, சங்கர் டெய்லர் சேந்தமங்கலத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அந்த நேயர்க்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. காற்றலையின் நேரலையில்

நேரம் 10:56 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கக்கூடிய பாடல் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து தர்ஷன் அப்படிங்கிற ஒரு விரும்பி கேட்ட பாடல், காற்று வெளியீடே அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அந்த பாடலை சத்யபிரகாஷ் மற்றும் சின்மை இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து எழுதிய பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில் வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. அந்த பாடலோடு நானும் கிளம்புறேன். காற்றலையின் நேரலையில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் நட்ராஜ் இன்றைக்கி உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

என் சுவாச காற்று திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் எம்ஜி ஸ்ரீகுமார் சித்ரா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:12 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் நடராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததாக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன் அவர்களுடைய குரலில் பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: முதல்வன் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் எஸ் ஜானகி சங்கர் மகாதேவன் இவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:24 ஆயிட்டிருக்கு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அம்ருதா இவங்களுடைய வாய்ஸில் வாலி அவர்களுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: ஜீன்ஸ் படத்தில் இருந்து பாடல்கள் கேட்டு முடித்தோம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டோம். நேரம் 11:35 ஆகிட்டுருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

அரசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து. தேவா அவர்களுடைய இசையில், தேவா அவர்களுடைய வாய்ஸில், கவிஞர் காளிதாசன் அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

நேரம் 11:47 ஆயிட்டிருக்கு. ஜோடி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஸ்ரீனிவாஸ் சுஜாதா இவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேதர், மலேசியா வாசுதேவன் அண்ட் ஸ்வர்ணலதா இவங்களுடைய குரலில், புலவர் புலமை பித்தன் அவர்களுடைய வரிகளில், பரணி அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி வைப்பு.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தலையும்.
1: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
2: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலம்ங்க.
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசி வாங்கணும் நாங்க, நெசமாக வருவேங்க. நெசமாக வருவேங்க வயசான மனுஷங்க, வாயார மனசார வாக்கணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

நான் திங்க போறே. வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோழ செம்பட்டனா வித்து வர பொங்கட்டதா எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நடந்து பாட.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

பூன போட்டியா ஒன்றி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத

நேரம் 4:09. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பக்தி பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் KN அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். தேசூர் டி முருகதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஸ்ரீ மகாகணபதே என்று தொடங்கும் NS ராமச்சந்திரன் இயற்றியது ஆபோகி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாளிகா வர்ணம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயி திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இல் நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை.

சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதனஹ வ்ருஷாஹி வ்ருஷபோ விஷ்ணுர் வ்ருஷபர்வா வ்ருஷோதரஹ வர்த்தனோ வர்த்தமானஸ்ச விவிக்த ஸ்ருதி சாகரஹ.

நேரம் 5:31. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ் ஜானகி ஜி பாலகிருஷ்ண பிரசாத் இவர்களின் குரல்களில் ஒலிக்கிறது